நேர்களுக்கு வணக்கம். 88.9 வின் எஃப்எம் வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நான் உங்களின் வின் ஷாரங்கன். இப்பொழுது முதல் தொடர்ந்து வருகின்ற இரண்டு மனத்தியாலங்களும் வானிசையின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். வானிசையின் நிகழ்ச்சிகளை இப்பொழுது முதல் 88.9 பண்பலை மற்றும் winfm.org.au என்கின்ற இணையதளத்தின் ஊடாகவும் கேட்டு மகிழலாம். இன்றும் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை ஓர் சிறப்பு விருந்தினருடன் ஆரம்பிக்க உள்ளோம். அந்த வகையில் சிறப்பு விருந்தினரை பற்றி நாங்கள் சொல்லி அவருக்கான ஒரு அடையாளமாக இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ஒரு அழகான பாடலுடன் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்துக் கொள்ளலாம். முதலில் நாங்கள் ஒரு அழகான பாடலை கேட்கலாம். தொடர்ந்து எங்களுடைய சிறப்பு விருந்தினருடன் நாங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: நேரம் சரியாக 6:09 மெல்பர்ன் நேரம். அழகான ஒரு குளிர் நாளில் வந்து இன்றைய சிறப்பு விருந்தினரோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் 88.9 பண்பலை ஊடாக உங்கள் வானிசையின் வெள்ளிமாலை நிகழ்ச்சியோடு இப்பொழுது எங்களுடன் நிலையத்தில் இணைந்திருக்கிறார் எங்கள் சிறப்பு விருந்தினர் திரு அரவிந்தன். வணக்கம் திரு அரவிந்தன் அவர்களே.
1: வணக்கம். வணக்கம்.
0: சிறந்த தமிழ் பெற்றாளர், ஆஸ்திரேலிய தமிழ் வானொலிகளில் நன்கு பரிச்சயமானவர், குறிப்பாக மரபு கவிதைகள் வழங்குவதில் வல்லவர், இன்னும் சொல்வதற்கு பல விடயங்கள். அந்த வகையில் திரு அரவிந்தன் அவர்களை அன்புடன் எங்களுடைய நேயர்களுக்கு அறிமுகம் செய்வதில் வானிசை என்ற எங்களுடைய வானிசை வானொலி சார்பாக நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அத்துடன் இன்று எங்களுடைய சிறப்பு விருந்தினரை பெற்றின அறிமுகங்கள் பரஸ்பரம் பல இருந்தாலும் அரவிந்தன் என்பவர் யார்?
1: அரவிந்தன் என்பவர் தமிழகத்தை தாயகமாக கொண்டவன். வேலை நிமித்தமாக ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்தேன். வந்தவுடன் என்னுடைய தொழிற்கல்வியை தொடங்கி கல்வியிலும் முதுகலை பட்டதாரியாக நான் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். இந்திரனுடன் வாழ்க்கை, அதுதான் என்னுடைய இது. என்னுடைய பொழுதுபோக்கும் உயிர் மூச்சும் தமிழாகவே இருந்து வந்தது அப்பொழுதிலிருந்தே.
0: உங்களுடைய அறிமுகத்தை வந்து உங்களுடைய ஊரை பற்றிய சில விடயங்களை எங்களுடைய நேயர்களுக்கு தெரிவிக்கலாமே. வளமையாக வந்து அறிமுகங்கள் செய்யும் பொழுது பரஸ்பரம் நாங்கள் வந்த இடங்களை வந்து எப்பொழுதுமே நாங்கள் மறப்பதில்லை. அந்த வகையில் உங்களுடைய ஊர் தொடர்பான சிறப்புகள் ஏதாவது இருந்தால் இந்த வேளையில் எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் சொல்லலாமே.
1: என்னுடைய ஊரை பற்றி சொல்ல வேண்டுமானால் அது வேலூர். தமிழகத்தில் சென்னையிலிருந்து ஒரு 210 கிலோமீட்டரில் இருக்கிற வேலூர் நகரத்திற்கு ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறிய கிராமம் கனியம்பாடி. இதற்கு முன்று ஒரு நேற்று இன்று நாளை என்ற ஒரு கவியரங்கத்தில் என்னுடைய ஊரை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஐவகை நிலமும் கலந்த ஊர் எங்கள் ஊர். மலை இருக்கிறது, மலையில் மான் குரங்கு கூட்டம், நரி கூட்டம் என்று கூட்டத்தோடு இருக்கின்ற பெரிய மலை இருக்கிறது குறிஞ்சியாக. வயல் சார்ந்த இடம், காடு சார்ந்த இடம். பாலைவனத்தாக நான் என்னை ஒப்பிட்டு காட்டியதும் சுடுகாட்டை. ஊருக்கு முன்னால் ஒரு கோயில், மும்மதங்கள் கூடிய ஒரு பரஸ்பரமான சமுதாயம் எங்கள் ஊர். ஜனத்தொகையில் எங்கள் ஊர் கிழக்கே ஒரு மசூதியும், மேற்கே ஒரு சர்ச் புனித ஆலயமும், ஊருக்கு மத்தியில் அம்மன் கோயிலும் சிறப்பாக அமைந்துள்ள ஊர். ஒரு பரஸ்பரமான ஒரு சுமூகமான ஒரு வாழ்நிலை, சுகமான ஒரு நினைவுகள் எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத ஒரு நினைவாக இருக்கிற ஊர் தான் என்னுடைய கிராமம்.
0: சரி, கடந்த காலங்களை நீங்கள் இப்பொழுது எங்களுக்கு கடந்த கால நினைவுகளை பகிர்ந்தீர்கள். உங்களுடைய நிகழ்கால நினைவுகள், அதாவது உங்களுடைய இப்பொழுது நீங்கள் எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆஸ்திரேலிய மண்ணில் உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறாக போய்கொண்டிருக்கிறது,
1: அதை பற்றி நான் ஒரு கவிதையிலே சொல்லியிருக்கிறேன். முடித்தது என்னவோ பொறியியலில் முதுகலை, தந்தது என்னவோ எந்திர வாழ்க்கை தான் ஓடுது இன்று வரை. எனக்கு பிடித்த தமிழ் தடாகம் தவிர்த்த வாழ்க்கை என்னவோ வறண்ட பாலை தான் என்னை பொறுத்தவரை. இதுதான் இப்போது என்னுடைய வாழ்க்கை. வேறு எதுவும் சிறப்பாக சொல்வதற்கு இல்லை. எந்திர வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அது எனக்கு பணம் ஈட்டினாலும் என் மன திருப்திக்காக தமிழ் ஆர்வத்தில் இறங்க ஆரம்பித்தேன். தமிழை பிரிந்து இருப்பது எனக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றிடத்தை உருவாக்கிவிட்டது வாழ்க்கையில். அதற்காகவே தமிழுக்காக உழைக்க வேண்டும், தமிழை சேர்க்க வேண்டும், தமிழ் பிள்ளைகளுக்கு ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி ஆரம்பித்தோம். பாடத்திட்டங்களை நாங்களே தயார் செய்தோம். அந்த வகையில் தமிழ் சங்கங்களில் ஈடுபாடு கொண்டிருந்தேன். சைவ சித்தாந்த சமயத்தில் நான் ஈடுபடுத்தி கொண்டேன். இது போன்ற சில எந்திர வாழ்க்கையை ஈடு செய்யும் அளவிற்கு, அதை மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் ஆர்வத்தை மாற்றிக்கொண்டேன்.
0: நிச்சயமாக, அதாவது உங்களுடைய இந்த தமிழ் ஆர்வம், தமிழுடன் நீங்கள் இணைந்த சங்கங்கள், நிறுவிய விடயங்கள் பற்றியும் நாங்கள் இன்று கலந்து ஆலோசிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இந்த தமிழ் பற்றிய ஆர்வம், அதாவது ஒவ்வொருவருக்கு வந்து ஒவ்வொரு விடயத்தில் வந்து ஆர்வம் இருக்கும். நாங்கள் தமிழர்களாக எல்லோரும் இருந்தாலும் அந்த தமிழை நாங்கள் முக்கியமாக, அதாவது தமிழ் கவிதை அல்லது தமிழோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை செய்வது வந்து ஒரு ஆத்ம திருப்தி. ஆனால் எல்லோராலும் வந்து அது முடிவதில்லை. அந்த வகையில் உங்களுக்கு இந்த தமிழ் குறிப்பாக இந்த தமிழ் கவிதைகள் புனைவதற்கான ஆர்வம் வந்து உங்களுடைய ஆரம்ப காலத்தில் இருந்தே அதை ஆரம்பித்ததா, அல்லது நீங்கள் இடையில் உங்களுடைய படிப்புகள் முடிந்ததற்கு அப்புறமாக நீங்கள் ஆரம்பித்தீர்களா?
1: இடையில் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா சிறிய வயதில் நான் படிக்கும் பொழுது மேடை பேச்சு அதெல்லாம் முன் தயார் செய்து எழுதி மனப்பாடம் செய்து அப்படி தான் படிப்போம். மேடை பேச்சு எல்லாம் பட்டிமன்றங்கள் மட்டும் சிறு சிறிது இடையில் நமது சுய புத்தியை உபயோகிக்க வேண்டும். மற்றபடி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்னு சொல்லலாம். அப்படி தான் எழுதி முன்கூட்டியே பிழை திருத்தி சரியான வாக்கியங்களை அமைத்து அதை மனப்பாடம் செய்து தான் மேடை பேச்சாக ஒப்புவிப்போம். சிறு வயதிலிருந்தே மேடையில் இருந்ததால் எனக்கு அந்த தைரியம் வந்தது. தமிழில் ஒரு ஆர்வமும் தைரியமும் இருந்தது. பல போட்டிகளில் பல பரிசுகளை வென்றிருக்கிறேன். எல்லாம் புத்தக பரிசுகள். என் வீட்டில் ஒரு அலமாரி ஃபுல்லாக புத்தகங்கள் தான் அடுக்கி இருக்கும். எல்லாம் பரிசு வாங்கின புத்தகங்கள். அப்படி இருந்தாலும் தமிழில் எனக்கு சிறப்பாக தகுதிகள் இருந்ததாக நான் அந்த காலத்தில் கருதியதில்லை. ஆஸ்திரேலியா வந்த பிறகுதான் எனக்கு அந்த கவிதை மீது ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அதில் இலக்கணத்தை இலக்கியத்தை எப்படி நாம் படிக்க வேண்டும் என்பதை சில முக்கியமாக தேவாரம் திருவாசகம்லாம் சமய புத்தகங்கள் படிக்கும்பொழுது அந்த நடை அந்த ஓட்டம் பார்க்கும்பொழுது அது மீது ஒரு தீராத ஒரு காதல் வந்துவிட்டது எனக்கு. அதுக்காக நான் யாப் இலக்கணத்தை படிக்க ஆரம்பித்தேன். அடிப்படை கொடுத்தது என்னவோ என் பள்ளி படிப்பு தான். ஆனால் என்னை நானே கூர்சீவி கொண்டது இங்கு தான். மெல்போர்ன் வந்த பிறகுதான் என்னை நான் கூர்சுவிக்கொண்டேன். அதற்கு முதலாக இந்தியாவில் இருக்கும்போது ஒரு சிறு சிறு அனுபவங்கள். என் பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணா எனக்கு ஒரு நோட்டு புக்கை வச்சு கிரிக்கிட்டே இருப்பார். நான் அவரிடம் கேட்டேன் என்ன அது என்று. அவர் காண்பிக்க ஒரு முறை யோசித்தார். பிறகு தூக்கி என்னுடைய காதல் கவிதைகள் என்று கொடுத்தார். அதை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு வியப்பாக இருந்தது. ஒன்றுமே இல்லாத சரக்கே இல்லாமல் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத இந்த கதையெல்லாம் ஒரு காதல் கவிதை என்று சொல்கிறாரே என்று அப்பொழுது எனக்கு ஒரு சின்ன புரி என் கவிதை எழுத வேண்டும் என்று. அது எனக்கு 10வது வகுப்பு படிக்கும் நினைக்கிறேன். 10வது இல்லை 9வது வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் அன்று இரவு எப்படியாவது அதைவிட ஒரு சிறப்பாக கவிதை எழுத வேண்டும் என்று உட்கார்ந்தேன். யோசித்து பார்த்தேன். எனக்கு ஒரு அந்த ஆர்வம் இருந்ததை ஒழிய சரியான அந்த வார்த்தைகள் வந்து அமையவில்லை. இருந்தாலும் ஒரு கவிதை கிறுக்கினேன். அதுதான் என் முதல் கவிதை. கவிதை எழுதும் ஆசையிலே பேனா எடுத்தேன் மையிலே, ஒரு எண்ணம் உதிச்சது மூளையிலே, பென்சில் எடுத்தேன் முனையிலே, எல்லாம் தயாராக ஆன பின்னே மூளையில் ஒன்றும் சரக்கில்லை, நினைத்து பார்க்கையிலே தூக்கம் வந்தது வேளையிலே, தெளிவாய் எழுந்தேன் காலையிலே, கவிதை எழுதும் ஆசையே இல்லை அப்படி என்று முடித்தேன் அந்த முதல் கவிதையை. அப்படிதான் எனக்கு கவிதை ஆர்வம் கவிதை முதல்ல ஆரம்பித்தது. அப்புறம் படிப்படியாக நான் சிறு சிறு கிறுக்கல்கள் ஹைக்கூ அதுபோல் சில சில கிறுக்கல்கள் எழுதி வை. அப்பொழுது ஒரு சின்ன ஓட்டமாகத்தான், எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ எப்பொழுது வார்த்தை உதயமாக அப்படி தான் எழுதி கொண்டிருந்தேன். இங்கு ஆஸ்திரேலியா வந்த பிறகு அது தமிழ் நம் தமிழகத்தை நீங்கி விலகியிருந்த அந்த ஒரு பேர் இடி என் மனதில் ஏதாவது ஒரு தமிழுக்காக செய்ய வேண்டும் என்பதால் தான் தமிழ்ச்சங்கம் தமிழ் பள்ளி என்று ஆரம்பித்தேன். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பதற்காக நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் யாப் இலக்கணத்திற்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் யாப் இலக்கணத்தை கையில் எடுத்தேன். யாப் இலக்கணத்தை கையில் எடுத்து இப்போது நேயர்களுக்கு கூறுவதும் அதுதான். எப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு காலகட்டம் தேவையில்லை உங்களுக்கு. இப்பொழுது இன்று என்று நினைத்து கொள்ளுங்கள். யாப் இலக்கணத்தை படியுங்கள். யாப் இலக்கணம் தெரிந்து கவிதை படிப்பது உங்களை ஒரு முழு திருப்தியாக இருக்கும். பொருள் புரியும், அதன் நடை ஓட்டம் உங்களுக்கு புரியும். அந்த கவிதை, அந்த கவிஞர், அந்த கவிதை இரண்டினுடைய உயிர் ஓட்டம் உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் அடிப்படை யாப் இலக்கணமாவது தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் கவிதை புனைகிறீர்களோ இல்லையோ யாப் இலக்கணத்தை படித்துவிட்டு கவிதையை படித்து பாருங்கள், உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும்.
0: நிச்சயமாக ஐயா, அதாவது நாங்கள் இன்னும் நிறைய விடயங்களை வந்து பேச இருக்கிறோம். கவிதைகள் பற்றின விடயங்கள், மற்றது நீங்கள் எங்களுக்காக அதாவது தமிழ் குழந்தைகளுக்காக செய்கின்ற சேவைகள், அதை பற்றியெல்லாம் நிறைய விடயங்கள் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க உள்ளோம். அந்த வகையில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னதாக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை மீண்டும் தொடரலாம். அந்த வகையில் நேரம் சரியாக மாலை 6:19 இணைந்திருக்கிறோம். 88.9 பண்பலை ஊடாக உங்கள் வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சியோடு அழகான பாடல் ஒன்றை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.

0: 8.9 பண்பலையூடாக உங்கள் வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு நேரம் சரியாக மாலை 6:24. சிறப்பு விருந்தினருக்கான நேரத்தில் இன்றைய எங்களுடைய சிறப்பு விருந்தினர் திரு அரவிந்தன் ஐயா அவர்கள் நிறைய விடயங்களை வந்து எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அடுத்ததாக அரவிந்தன் ஐயா, அதாவது கவிதைகள் வரைவதில் வந்து நீங்கள் திறமையானவர், அதாவது எல்லோருக்குமே பரிச்சயமானவர். அந்த வகையில் கவிதைகளில் பல வகைகள் இருந்தாலும் இந்த மரபு கவிதை என்பதற்கான நீங்கள் வந்து குறிப்பாக மரபு கவிதைகள் தான் கூடுதலாக வடித்திருக்கிறீர்கள், அதில் தான் உங்களுக்கான ஆர்வமும் வந்து கூடவாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த மரபு கவிதைகளுக்கான வித்தியாசம் என்ன, மரபு கவிதைகளுக்கென்று இலக்கியம் என்ன, அல்லது இந்த மரபு கவிதைகளை எவ்வாறு எழுதக்கூடியவர்கள் எழுதுவதற்கான எந்த மாதிரியான பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
1: முதல்ல கவிதைன்னா என்னன்னு பார்ப்போம். கவிதைனா இப்போது கவிஞர் ஆங்கில கவிஞர் கோல்ரிட்ஜ் சொல்லியிருக்கார், சொற்களை சிறந்த முறையில் அமைப்பது வசனம், சிறந்த சொற்களை சிறந்த முறையில் அமைப்பது கவிதை. இதே தான் நான் என்னோடய வார்த்தையில் சொல்லியிருக்கேன், எண்ணங்களின் வார்த்தைகளை அப்படியே வார்த்து தட்டிலிட்டு கொடுத்தால் அது வசனம், எண்ணத்தின் வார்த்தைகளை வண்ணம் சேர்த்து கிண்ணத்தில் ஊற்றி கொடுத்தால் அது கவிதை. அதாவது நம்ம பேசுகிற வார்த்தைகளையே நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அதை கொஞ்சம் செதுக்கி ஒரு எதுகை மூனையோடு அமைச்சு கொடுக்கும்போது அது கவிதையாகிறது. அந்த கவிதையில் எதுகை மூனை எதிர்க்கு என்றால் அது மீண்டும் மனப்பாடம் செய்வது எளிது, நினைவில் வைத்து கொள்வது எளிது, மறுபடியும் திருப்பி சொல்லும்போது ஒரு சந்தத்தோடு வரும் சந்தம். அந்த ஒலியிலிருந்தே அந்த உணர்வுகளை கொண்டு வர முடியும். அதற்காகத்தான் மரபு கவிதையும் புது கவிதைகளும் வித்தியாசப்படுகிறது. புது கவிதைகளில் உங்களுக்கு பொருள் இருக்கும், ஒரு சுவையான ஒரு இரண்டு வார்த்தைகள் வரும், அவ்வளவுதான். ஆனால் மரபு கவிதையில் அப்படி இல்லை, அந்த உணர்வுகள் வெளியில் வரும். அந்த உணர்வுகள் என்பது அந்த ஒலி சத்தத்தில் கேட்கும்பொழுதே அந்த சந்தம் அந்த அடிப்படை சந்தத்தை கேட்கும்பொழுதே உங்களுக்கு அந்த உணர்வு உங்களுக்குள் பீறிட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறோம். அகவல் ஓசை, செப்பல் ஓசை, அந்த ஓசைகளுக்கு அடிப்படை காரணமே அதுதான். கவிதை எழுதுவது என்பது அவ்வளவு கஷ்டமானதல்ல. எதுகை மோனையோடு நீங்கள் எழுத ஆரம்பித்தாலே ஓரளவுக்கு ஏதாவது ஒரு கவிதை வடிவில் அது அமைந்துவிடும். அதில் நமக்கு வார்த்தைகளோட அளவு இருக்கிறது, ஈரசை, ஓரசை, மூன்று அசை, நான்கு அசை வார்த்தைகளை கொண்டு நம் தமிழ் வார்த்தைகளை நம்ம பதப்படுத்தி இடம் மாற்றி அமைத்து கவிதைகளை எழுதலாம். ஓரசை வார்த்தைகள் கவிதையில் முடிந்தவரையில் வெண்பாவின் இறுதி சீர்வு மட்டும் அல்லாது வேறு எங்கும் வராது, அது மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா எனக்கு தெரிந்து சில கவிஞர்கள் மரபு கவிதை என்று எழுதுகிறார்கள், அதில் அங்கங்கே ஓரசை சீர்களை அமைக்கிறார்கள், அது தவறு. வெண்பாவில் கடைசி சீர் மட்டும்தான் ஓரசை சீராக இருக்கும், மற்றபடி எல்லா கவிதைகளிலும் எல்லா வார்த்தைகளும் மரபு கவிதைகளில் ஈரசை, மூவசை, நாலசை சீர்களாகத்தான் வர வேண்டும். இலக்கணத்தில் வெறு அதிகமான கட்டுப்பாடு கொண்டது வெண்பா, மற்ற எல்லா பாக்களுக்கும் தளர்ச்சி உண்டு. வெண்பா மட்டும் அந்த இலக்கண கட்டுப்பாட்டுக்குள் அமைந்தால்தான் அது வெண்பா என்று கருதப்பட வேண்டும். எளிமையாக எழுத வேண்டும் என்றால் சில அடிப்படைகளை நம் கை தேர்ந்து கொள்ள வேண்டும். நேர் என்றால் என்ன, நிறை என்றால் என்ன, நேர் சேர்ந்து எப்படி நேர் தேமாவாகிறது, நிறை நேர் புளிமாவாகிறது என்று அந்த சின்ன சின்ன வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும். நேர் தேமா என்று போட்டால் தேமாவை பிரித்தால் நேர் என்று வரும். நிறைநேர் புளிமா என்று போட்டால் புளி நிறை மா நேராகும். அதுபோல் அது தமிழின் அமைப்பே அவ்வளவு அழகாக அமைத்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பாடை சொல்லும்போதே அதுவே அழகாக அமைந்துவிடும். நேரை பிரிக்கலாம், நிறைநேரை பிரிக்கலாம், காய்ச்சீர்களை பிரிக்கலாம், கனிச்சீர்களை பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும்பொழுதே உங்களுக்கு அந்த நேர் நிறைநேர் எல்லாமே அமைந்துவிடும் அழகாக. ஸோ அந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டால் கவிதை எழுதுவது, மரபு கவிதை எழுதுவது மிக மிக மிக மிக எளிது. ஒன்றை நீங்கள் வார்த்தைகளை எதுகை முனையோடு அமைத்து நீங்கள் எழுதி தள்ளுங்கள், ஏதாவது ஒரு பாவகையில் அதுவாக வந்து அமைந்துவிடும். அது விதிகளை மட்டும் இன்னும் தெரிந்து கொண்டால் நமக்கு அது பழக்கத்தின் வாடாக மாறி மாறி எழுத நமக்கு பழக்கப்பட்டு விடும். அதே போல் எழுதுவதை காட்டிலும் நீங்கள் படிப்பது அதிகமாக இருக்க வேண்டும், மரபு கவிதை படிக்க வேண்டும். தேவாரம், திருவாசகத்தில் உள்ள எல்லா பாடல்களும் மரபு கவிதை வடிவில் அழகாக அந்த இலக்கணத்தோடு பாடப்பட்டவை. அதை நீ படிக்க படிக்க படிக்க திருக்குறளை எடுத்துக்கொள்ளலாம், திருக்குறள் எடுத்துக்கொள்ளலாம், நாளடியார் எடுத்துக்கொள்ளலாம், அதில் வெண்

0: வெண்பாக்கள் வரிசைகள் அது வரும். குரல் வெண்பா, நாளடியார் நான் நேரிசை வெண்பாக்கள், அந்த வெண்பாக்கள் எல்லாம் படிக்கும்பொழுது நமக்கு அதோட அமைப்பு நமக்கு பதிய ஆரம்பிச்சுவிடும் மனதில். மரபு கவிதை படிக்க அதன் அமைப்புகள் பதிய ஆரம்பிக்க உங்கள் அதன் மேல் ஒரு ஆராய்ச்சி தோன்ற ஆரம்பிக்கும். ஓ, இது எப்படி இலக்கணத்தில் அமைகிறது, இது எப்படி இலக்கணத்தில் அமைகிறது என்று உங்களுக்கு ஒரு உங்களுக்கு மனசுக்குள்ளாக ஓட ஆரம்பித்து விடும். அதை நீ பார்க்க பார்க்க பார்க்க பார்க்க, ஓ அதனால் தான் இது வெண்பாவோ, ஓ அதனால் கடைசி சரி ஏன் வரவில்லை, நீங்கள் ஆராய்ச்சி செய்வீர்கள். ஓ, சொற்கள் பிரித்து பார்த்தால் கடைசி சரியாக வருகிறது. எந்த அப்போ அப்படி பார்க்கும்போது தான் வார்த்தைகளை எங்கு பிரித்து எப்படி இலக்கணம் காண்பது என்ற அந்த யுக்தியும் உங்களுக்கு கைகூடும். அப்படி பார்க்கும்பொழுது இலக்கணத்தை முதல்ல யாப்ப இலக்கணத்தினுடைய அடிப்படையை தெரிந்து கொண்டால் போதும். நீங்கள் கவிதை எழுத வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யாப்ப இலக்கணத்தின் அடிப்படை தெரிந்து கொண்ட பிறகு கவிதை படிக்கும்போதே உங்கள் மூளையின் ஒரு பக்கத்தில் அந்த யாப்ப இலக்கணத்தின் அமைப்புகளை சரிபார்க்க தோணிக்கொண்டே இருக்கும். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு அது எப்படி பிடிபடுவிடும். நான் சிறு வயதில் சாமி கும்பிடும்போது பாட்டு பாடுவோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியின் எனக்கு சங்கத்தமும் ஒன்றும் தா. இது சரியான வெண்பா. வெண்பாவுக்கு இலக்கணம் கூறவென்றால் இந்த ஒரு பாட்டை பிரித்து பார்த்தால் போதும், அழகான வெண்பா வந்துவிடும். கடைசியில் ஒரே சீர் தா, ஒரே வார்த்தை, ஒரே எழுத்து, ஒரு சீரில் அமைந்த வார்த்தை. அது வெண்பாயின் நம் இறுதி சீர் எப்பொழுதும் நேராசையாக இருக்கணும், நிறையாசையாக இருக்கணும், இல்லை அப்படி இருக்க வேண்டும். நாள் மலர் காசு மரபு அப்படி இருக்க வேண்டும். ஸோ அது போன்ற இந்த ஓரசைச்சு சரியாக அமைந்துள்ள பாடலில் இது ஒரு இதாக உதாரணமாக சொல்லலாம். அதே போல் திருக்குறள், எல்லா திருக்குறளும் கடைசி வார்த்தை ஓரசைச்சீராக இருக்கணும். கற்க கசத கற்பதை கற்றப்பை நிற்க அதற்கு தக என்று ஒரே அது ஓராசை நிறைய செய்யாது. அதுபோல் ஓராசை சீராக முடியும். குரல் எல்லா குரல் எடுத்தாலும் அப்படி தான் முடியும். ஸோ இப்போ குரல் படிக்கும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள், இப்பொழுது யாப்ப இலக்கணம் தெரிந்திருந்தால் ஓ எப்படி என் கடைசி வார்த்தை எப்படி வருகிறது அப்படின்னு ஆராய்ச்சி செய்ய தோணும். சரி, அந்த அந்த ஆராய்ச்சி வந்த பிறகுதான் இன்னும் சுவையாக தெரியும், பாடல்கள் எல்லாம் சுவையாக தெரியும். ஓ எப்படி எவ்வளோ எளிதாக வார்த்தையை கொண்டு வந்து அமைத்திருக்கிறார் அந்த கவிஞர் அப்படி என்று ஒரு அவர் மீது ஒரு பெருமிதம் காண தோணும். அவர் மீது ஒரு மதிப்பு வரும். அந்த பாடலுடைய இனிமை தோன்றும். இதுபோல் நம்ம எழுதக்கூடாதான்னு ஒரு
1: சின்ன
0: அது வந்தால் போதும், நீங்கள் எழுத ஆரம்பித்து விடுவீர்கள். மரபு கவிதை அன்பு மிக மிக எளிது. அதைவிட எனக்கு ஒரு வெகு நாட்களாக ஒரு ஆசை, மெல்போர்னில் ஒரு கவிதை பட்டறை நடத்த வேண்டும் என்று. அதற்கு இதுவரை இன்றுவரை கைகூடவில்லை. எனக்கு தெரிந்த எனக்கு இப்போ தமிழ் பள்ளி ஆரம்பித்த ஒரு அனுபவத்தில் இருப்பதால் பிள்ளைகளுக்கு எளிய சில கவிதைகளை எழுதியிருக்கிறேன். நான் இதுவரை நான் வெளியிடவில்லை, இதுவரை எந்த பத்திரிகையிலும் வரவில்லை. அது ஒரு புத்தகம் வெளியிட வேண்டும். ரொம்ப நாள் கனவாக ஒரு 15 கவிதைகளை சிறு குழந்தைகளுக்காக மட்டும் எழுதி வைத்திருக்கிறேன். அது எளிமையான வார்த்தைகள். மரபு கவிதையில் சில கவிதைகள் என்னுடைய கவிதைகளிலே சில கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினேன் முதலில். இப்பொழுதெல்லாம் நான் அதெல்லாம் தவிர்க்க ஆரம்பித்து விட்டேன். தற்கால இளைஞர்களுக்கு, தற்கால பிள்ளைகளுக்கு மரபு கவிதையில் எளிமையான வார்த்தைகளை எப்படி பூத்துவது என்ற ஆராய்ச்சியில் காரணமாக அந்த வார்த்தைகளெலாம் நான் தவிர்க்க ஆரம்பிக்கிறேன். ஸோ எளிமையான கவிதை என்னுடைய கவிதைகள் மரபு கவிதைகள் இருந்தாலும் எளிமையான வார்த்தைகளாக இருக்கும். இப்போதே தற்காலத்தை வார்த்தைகளாக தான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த கவிதைகளை படிக்கும் பொழுது நமக்கு ஒரு அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்லுவோம், அந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு ஆரம்பிச்சிட்டாக்கா உங்களுக்கு கவியை படிக்கல அந்த ஆர்வம் கூடும். அதோடய பொருள் தெரியும், அதோடய இசை தெரியும், அதோடய கவிஞரோட உணர்ச்சி தெரியும். இதெல்லாம் கலந்து பார்க்கும்போது மரபு கவிதை எப்பொழுதும் மற்ற கவிதையோட ஒருபடி மேலாகத்தான் நிற்கிறது. அது மரபு கவிதையெல்லாம் மரபு கவிதை என்றாலே பழைய அகநானூறு புறநானூறு எடுத்துக்கொண்டு அதெல்லாம் பழைய சங்கதி என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இப்பொழுது. தவறு. எளிமையான வார்த்தைகளில் அழகாக மரபு கவிதை எழுதலாம். மரபு கவிதை என்பது இந்த இலக்கண விதியே தவிர வார்த்தைகளின் விதி அல்ல. ஸோ எளிமையான வார்த்தைகள் இன்றைய வார்த்தைகளை பயன்படுத்தி என்னுடைய மரபு கவிதை அனுப்பலாம். சிறு நேரத்தில் நான் என்னுடைய மரபு கவிதை
1: நிச்சயமாக நாங்கள் அதை கேட்பதற்கு
0: வெகு எளிமையான வார்த்தைகள், ஆனால் மரபு கவிதை அது மிக எளிதான வார்த்தைகள். ஸோ ஒரு வெண்பாவை நான் ஒரு கவிதை நான் வாசித்தேன். இது வந்து வெண்பா. வண்ண தமிழ்ப்பா வடித்ததெல்லாம் கற்பனை எண்ணத்தில் எழுந்த எழுத்தல்ல, கிண்ணத்தில் ஊற்றிய மதுவாய் தெளித்தேனாய் சொற்களால் ஏற்றிய என் மன தீ என்று எழுதியிருந்தேன். இது போல ஒரு வெண்பா எளிதாக எழுதலாம். ஒரு பெரிய விஷயமே இல்லை வெண்பா எழுதுவது. அதாவது என்னுடைய வகுப்பு பட்டறையில் என்னுடைய யாப்ப இலக்கண பட்டறை நடத்த வேண்டும் என்ற ஆர்வம் வந்த உடனே நான் அதற்கான ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிவிட்டேன். எப்படி இந்த நேரிசை நிறைசை பிள்ளைகளுக்கு புரிய வைப்பது, ஊரசை ஈரசை மூவசை நாலசையை எப்படி அவர்கள் கட்டமைத்தார்கள் என்று நான் ஒரு சார்ட் ஒன்று ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் எப்படி வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம், எப்படி உங்களுக்கு இதமான எதுகை மோனை வார்த்தைகளை எப்படி தேர்ந்தெடுக்கலாம், அதுக்கு ஒரு உத்தியை கையாண்டிருக்கிறேன். அப்புறம் அலகிடுவது என்று இருக்கிறது, வாய்ப்பாடு அலகிடுவது என்று இருக்கிறது. அந்த அலகிடுவதை எப்படி செய்யலாம், அதற்காக ஒரு கட்டமைப்பு செய்திருக்கிறேன். இதையெல்லாம் அவனை கொண்டு செல்ல வேண்டும், பிறப்பில் சொல்லி கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இதெல்லாம் கட்டமைத்து வைத்திருக்கிறேன். அது எனக்கே பயன்படுகிறது, வெகுவாக நான் எனக்கே பயன்படுகிறது. அதை பற்றி இன்னும் நிறைய பேசலாம் மரபுக்கு வெளியே.
1: நிச்சயமாக, நேரம் சரியாக 6:34 எங்களுடன் வந்து திரு அரவிந்தன் அவர்கள் எங்களோடு நிலையத்தில் இன்று சிறப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்த கட்டமாக ஒரு அழகான பாடலை தொடர்ந்து அடுத்ததாக வந்து நாங்கள் அவருக்கு பிடித்த ஒரு மரபு கவிஞர், அது தவிர அவருக்கு விருப்பமான ஒரு அவர் எழுதிய மரபு கவிதை, இதை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இன்னொரு அழகான பாடல், அதாவது எஸ் ஜானகி அம்மா பாடிய காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து வருகின்ற பாடல் கேட்டு மகிழலாம்.

உந்தன் சொந்தம் தந்த சொந்தம் நாடம் என் ஜீவனே வாழ்வோ என் தேவனே உந்தன்

0: இணைந்திருக்கிறோம். 88.9 பண்பலை ஊடாக உங்கள் வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரு அரவிந்தன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் தன்னுடைய அனுபவங்கள் பலவற்றையும் எங்களோடு வந்து பகிர்ந்திருக்கிறார். கவிதைகள் பற்றின விடயங்கள் பலவற்றை வந்து எங்களோடு இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அரவிந்தன் ஐயா, நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஒரு மரபு கவிஞர்னு சொல்லி, கவிஞர்கள் நிறைய பேர் இருந்தாலும் மரபு கவிஞர் என்று நீங்கள் பின்பற்றுகின்ற அல்லது நீங்கள் வியந்து பார்த்த ஒரு கவிஞரை பற்றி சொல்ல முடியுமா?
1: எல்லோருக்கும் பிடித்த கவிஞர் தான். திருவள்ளுவர்கிட்டால் யார் இருக்கிறார்கள்? இரண்டடியில் எவ்வளவு அழுத்தமான ஆழமான உலக பொதுமறை என்று பாராட்டக்கூடிய அளவுக்கு, உலகமே வியந்து திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு கவிதை எழுதிய திருவள்ளுவர் விட்டால் அடுத்து யார்? திருவள்ளுவர், ஔவையார், சந்தப்பாடல் எடுத்துக்கொண்டு அருணகிரி, தேவாரத்தில் எல்லா மாணிக்க வாசகரை எடுத்தால் அருமையான பாடல்கள் எல்லாமே மரபு கவிதைகளில் எல்லாம். மரபு கவிதைகள் என்று எடுத்தாலே திருவள்ளுவர் முதலில் நிற்கிறார். இரண்டடியில் நமக்கு சிறு வயதிலிருந்தே கூடவே வந்தவர், அவரை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம படிக்க வேண்டுமென்றால் அவரை பிடித்து கொண்டால் போதும். அந்த எளிமையான அந்த வார்த்தைகளை எப்படி அந்த அவ்வளவு பெரிய கருத்துக்களை ஒரு இரண்டு அடியில் கொண்டு வந்து செதுக்கும்பொழுது அந்த இலக்கணத்துக்கு உள்ளே கொண்டு வந்தார் என்பதை பார்க்கும்போது நம் மலைப்பாக வியப்பாக இருக்கிறது. திருவள்ளுவர் தான் எனக்கு முதல் ஆசான். திருவள்ளுவர், அப்புறம் ஔவையார் பாடல்கள், அப்புறம் தான் தேவாரம் திருவாசகம் எல்லாம் எனக்கு படிப்படியாக ஆர்வம் வந்து இந்த மரபு கவிதையில் ஆராய்ச்சியாக எடுத்துக்கொண்டு அதில் சற்று ஓரளவுக்கு என்ன எழுதக்கூடிய திறமை வளர்த்துக்கொள்ள ஏதுவாக அமைத்து விட்டது.
0: அரவிந்தன் ஐயா, அதாவது இந்த மரபு கவிதைகள் சினிமாவில் ஏதாவது தாக்கம் செலுத்தி இருக்கலாம் அப்படி என்று சொல்லி நீங்கள் ஏதாவது நினைக்கிறீர்கள்?
1: சினிமாவில் முடிந்தவரை ஆக்சுவலி மரபு கவிதை என்று சரியாக நுழையாது. மரபு கவிதை நீ கொண்டு வந்து சினிமாவில் புகுத்தினாலும் அங்கு இங்கு சில இடத்தில் வெட்ட வேண்டி வரும். என்றால் சினிமா சந்தங்கள் வேறு. அவை சந்த பாடலை கொண்டா சினிமா பாடலை கொண்டு வரலாம். அருணகிரிநாதர் பாடல் எல்லாம் சந்த பாடல் பார்த்திருப்பீர்கள். அருணகிரிநாதர் பாடலில் த சந்த பாடல்களில் முத்தை திரு பக்தி திருநகை வந்திருக்கிறது. அது சந்த பாடல். அது சந்த பாடலும் இலக்கண அமைவில் அமைத்திருக்கிறார். ஆக்சுவலி அந்த அது ஒரு மரபு. சந்த பாடல், வண்ணப்பாடல் எல்லாம் அதுவும் ஒரு மரபு கவிதையின் ஒரு வகை. அதோட மாத்திரைகளின் அளவுகள் சற்று வேறுபடும். மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் விதம் அதில் சற்று வித்தியாசப்படும். மற்றபடி சந்தப்பாடல் வரிசையில் சந்தப்பாடல், வண்ணப்பாடல் எல்லாம் மரபு கவிதைகளே. அருணகிரிநாத பாடல்கள் சிறைப்படத்தில் வந்திருக்கிறது. ஔவையார் பாடல்கள் சில படங்களில் வந்திருக்கிறது. இவை எல்லாம் மரபு கவிதைகள். மற்றபடி இன்றைய கவிதையும் அதற்கு பிறகு வந்த கவிதைகள் எல்லாம், அதாவது தேவார திருவாசம், அருணகிரிநாத பாடல்கள் இவற்றை தவிர்த்து கவிஞர்களாக எழுதிய, திரைப்படத்திற்காக எழுதிய கவிஞர்கள் யாருமே மரபு கவிதை இதுவரை எழுதவில்லை. அவர்களுடைய கவிதைகள் எல்லாமே அங்கு இங்கு சந்தத்திற்காக இசைக்காக வெட்டப்பட்டிருக்கும், நீக்கப்பட்டிருக்கும், மாற்றப்பட்டிருக்கும். அப்படித்தான் மரபு கவிதை என்று அப்படியே இயல்பாக எதுவும் அமையவில்லை.
0: என்னென்று சொன்னால், அதாவது இந்த சினிமா பாடல்களுக்கு ஏற்ற மாதிரி மரபு கவிதைகளை புகுத்துவது வந்து ரொம்ப கடினமான விடயமாக இருக்கும் அப்படி என்ன நினைக்கிறீர்கள் இல்லையா?
1: அப்படித்தான். ஏனென்றால் சந்தம் அவர்களுடைய வித்தியாசமான சந்தங்கள் வேறுபட்டிருக்கும். அவர்கள் இறுதியான முடிவுகள்தான் பார்ப்பாங்க. நம் மரபு கவிதையெல்லாம் ஆரம்பத்தை பார்க்கின்றன, எதுகை மோனைகளை பார்க்கின்றன. இவர்கள் அந்த முடிவுகளை தான் பார்க்கிறார்கள். ஒரே விதமாக முடிய வேண்டும், வரும் தரும் ஆடும் பாடும் என்று முடிய வேண்டும். அப்படித்தான் திரை இசைகள் செல்கின்றன. மரபு கவிதை அப்படி இல்லை. ஆரம்பத்தில் பார்க்கின்றன, எதுகை மோனை, மோனை இரண்டாம் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை என்று இப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன. இறுதியில் முடிந்தால் அதுவும் நல்லது தான். மரபு கவிதையில் அப்படியும் சில பாடல்கள் வந்து முடிக்கின்றன. இருந்தாலும் முதலில் எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்பதில் மிக குறியாக இருக்கிறது மரபு கவிதை.
0: நிச்சயமாக ஐயா, அதாவது மரபு கவிதையை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்கு தெரிந்த வகையில் வந்து நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள், மிகவும் இலகுவான முறையில். அந்த வகையில் உங்களுக்கு நீங்கள் எழுதிய மரபு கவிதை ஏதாவது எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமா எங்களுடைய நேயர்களோடு?
1: சொல்கிறேன் ஐயா. நீங்கள் இந்த சந்தக்க பாடலே எடுத்துக்கலாம், முத்தை திரு பக்தி திருநகை. அது வந்து சந்தம் என்றால் தந்த தன தந்த தன அப்படி போகும். நீ சொல்லி பார்க்கலாம், முத்தை திரு பக்தி திருநகை. அந்த சந்தத்திலேயே நான் ஒரு பாடலை அமைத்திருக்கிறேன். அது தமிழ் வளர்ப்போம் அந்த என்ற தலைப்பிலேயே, தமிழ் வளர்ப்போம் என்ற தலைப்பிலேயே இது மெல்லினத்திலேயும் அக்னி குஞ்சு பத்திரிகையிலையும் வந்திருக்கிறது இந்த பாடல். சொந்தம் என இந்த தமிழினி எந்தன் உயிர் வந்து பரவிட பந்தம் அது எந்த தருணமும் தளராதே. கற்று தெளிவித்து தரணியில் வெற்றிப்படி எட்டும் தமிழிதை சற்றுமினி விட்டு கொடுத்திட முடியாதே. குற்றம் குறை பெற்று பலமொழி சுற்றி கொடி கட்டித் திருகையில் பட்டு பிடிப்பற்று தமிழினி விழலாமோ. வெட்டி பலியிட்டு பிறகு இவர் கட்டுக்கதை சொல்லி திருகையில் கெட்டு தமிழ் பட்டு கருகிட விடலாமோ. அங்கம் உடல் விட்டு பிரிந்திட தங்கம் விலை தந்து பயனிலை பங்கம் அது இந்த தமிழினி பெறலாமோ. சங்கம் பல கண்ட பயிர் இது எங்கும் அது தங்கி தழைத்திட பொங்கிப்படை கொண்டு தமிழிதை வளர்ப்போமே அப்படின்னு முடித்திருக்கிறேன். இது அந்த அதே தாளலயத்தோடு முத்தை திருபக்தி திரு அதே சந்தத்தோடு வரும் இந்த பாடல்.
0: இப்படி ஒரு சினிமா பாடலும் கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கிறது. அதாவது நிச்சயமாக எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்லை, ஆனால் அங்கம் உனதங்கம் மிருதங்கம் அப்படி என்று சொல்லி ஒரு பாடல் வந்த மாதிரி ஒரு
1: வரும். அதில் சரணத்தில் மட்டும் போடுவார்கள், பல்லவியில்
0: நீங்களே மாறி சொன்னது மாதிரி அதை பின்பற்ற முடியாது,
1: முடியாது, தொடர்ச்சி கடைசி வரை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அதில் காட்சிகளை புகுத்த வேண்டும் அவர்கள். அதனால் அந்த இசைக்கு தகுந்தவாறு முதல் பல்லவியில் மட்டும் எடுத்துருவோம், மரபு கவிதை மாதிரி கொண்டு வந்துட்டு இடையில வந்து சரணத்திலேயோ இல்லை சரணத்தில் கொண்டு வந்துட்டு பல்லவியிலேயோ மாட்டி விடுவார். அது போல தான், அதே போல் நம்ம அந்த இசை ஞானம் இருந்தாலே அது சந்த பாடல்கள் எழுதுவது சற்று எளிது. அதே போல் இன்னொரு கவிதை நான் எழுதியிருக்கேன்,
0: சொல்லுங்க.
1: ஐகிரி நந்தினி நந்திதமே தினி, அந்த வரிசையில் தமிழுக்காக தீந்தமுழே நல்லமுதே என்ற பொருளில் இன்னொரு கவிதை எழுதியிருக்கிறேன். முக்கணி சக்கரை இத்துடன் தேனதை கொட்டி துளாவிய நல்லமுதே, கல்லொடு மண்ணொடு இப்புவி தோன்றிடு முன்பிருந்தேயுள தீந்தமிழே, பற்பல மன்னரும் முத்தமிழ் ஓங்கிட நன்று நடாத்தினர் சங்கமதே, கற்றிடும் அன்பர் பெற்றிடும் பேரது எல்லையில்லாதது இன்பமதே, சிப்பியில் முத்தென ஆழ்கடல் தேடிட வந்த பலாபலன் நற்றமிழே, சிந்தையில் வித்தன நம்முல தேயழில் குஞ்சு குலாவிய பைந்தமிழே, மண்ணிடை வென்றிடு நம் தமிழ் போலொரு செம்மொழியாயினி வந்திலதே, எந்திசை சென்றிடு நம் தமிழ் வாழிய வென்று உலாவர வாழியவே. இது ஐகிரி நந்தினி என்ற பாடலை கேட்ட அந்த தாக்கத்தில் வந்தது அந்த பாடல். இது போல அந்த சந்தத்தை பாடல் எழுதுவது மிக எளிது. அந்த சந்தம் மனத்தில் புகுந்து கொண்டால் வார்த்தையில் ஏதாவது என்னுடைய கவிதைகள் எல்லாமே ஏதோ ஒரு வரியில் தான் ஆரம்பிக்கும், ஏதாவது ஒரு வரி திடீர் என்று மனதில் உதயமாகும், அந்த வரியை பிடித்து கொள்வேன், அந்த வரி சந்தம், அந்த வரி இலக்கணம், ஏதாவது பகுபடும். சந்தத்தில் போட்டால் சந்தப்பாடல் எழுதுவேன், அது ஒரு இலக்கணத்தில் அமைந்து விட்டால் இலக்கண பாடலை எழுதுவேன். அப்படிதான் நான் கவிதையெல்லாம் எழுத ஆரம்பித்தது. ஏதாவது ஒரு எண்ணம், இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு வரி, அந்த வரியை பிடித்து கொண்டால் அந்த வரியிலிருந்து மற்ற வரிகளை அது அது ஒரு கட்டிடத்தின் அடித்தளம் போல் அமைந்துவிடும். அதிலிருந்து அப்படியே உயரமாக அந்த கட்டி கவிதைக்கு வடிவம் அமைத்து விடுவேன்.
0: நிச்சயமாக ஐயா, நிறைய விடயங்களை வந்து எங்களுடைய நேயர்களுக்காக நீண்ட தூரத்திலிருந்து வந்து எங்களுக்காக நிறைய விடயங்களை பகிர்ந்திருக்கிறீர்கள். இன்னொரு அழகான பாடலுடன் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் மேலதிகமான இன்னும் சில விடயங்களை நாங்கள் கதைக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் எங்களுக்காக எங்களுடைய பிள்ளைகளுக்காக செய்திருக்கிற சில சேவைகளை பற்றி நாங்கள் நிறைய விடயங்கள் கதைக்க வேண்டியுள்ளது. அந்த வகையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்களுடைய வானிசை வானொலியின் வெள்ளிமாலை நிகழ்ச்சியோடு. இப்பொழுது நேரம் 6:48. அடுத்து ஒரு அழகான பாடலுடன் மீண்டும் சந்திக்கலாம்.

0: இணைந்திருக்கிறோம் வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு. நேரம் சரியாக 6:51. எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எங்களுடைய ஃபேஸ்புக் தளமான வின் எஃப்எம் என்கின்ற வானிசை எஃப்எம்மின் ஃபேஸ்புக் பக்கத்தினூடாக நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். நீங்கள் தெரிவிக்கின்ற ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் வந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை மென்மேலும் செழுமையாக வழிவகுக்கும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் எங்களுடைய சிறப்பு விருந்தினர் திரு அரவிந்தன் அவர்களோடு. அரவிந்தன் ஐயா, அதாவது நீங்கள் தமிழ் சங்கங்கள் தொடர்பாகவும் வந்து நீங்கள் நிறைய விடயங்களை வந்து எங்களுடைய தமிழ் சமூகத்திற்கு வந்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற வெளிநாட்டில் இருக்கின்ற சமூகத்திற்காக நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் இந்திய தமிழ் சங்கத்தின் நிறுவனராக வந்து இருந்திருக்கிறீர்கள். பைந்தமிழ் பள்ளி நிறுவனராக இருந்திருக்கிறீர்கள். மெல்லினம் மாத இதழில் வந்து முதன்மை ஆசிரியராகவும் வந்து நீங்கள் பதவி வகித்திருக்கிறீர்கள். அந்த வகையில் இந்த சங்கங்கள் பற்றிய விடயங்கள் சிலவற்றை வந்து எங்களுக்கு சொல்லலாமே.
1: சங்கம் ஆரம்பித்த வரலாறு என்று பார்க்கும்பொழுது, நாங்கள் வந்த காலகட்டத்தில், அதாவது 1989-1992 வரை அந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்தோம். என்னுடன் பல நண்பர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் எந்த ஒரு சங்கத்திலும் இணைய முடியாத நிலை இருந்தது எங்களுக்குள்ள. ஏனென்றால் நாங்கள் இருந்த அந்த தெற்கிய பிராந்தியத்தில், தெற்கு மெல்போர்ன் பிராந்தியத்தில், அதற்கான ஒரு கட்டமைப்பு யாரும் அதுவரை எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. இருந்த ஒரே ஒரு தமிழ்ச்சங்கம் விக்டோரியா தமிழ்ச்சங்கமாக பின்பு உருவெடுத்து,
0: அப்பொழுது ஆரம்பத்தில் ஈழத்தமிழ்ச்சங்கம்,
1: ஆமாம், ஈழத்தமிழ்ச்சங்கமாக இருந்தது. அப்போ பின்புதான் அது உருவெடுக்க ஆரம்பித்தது. அந்த காலகட்டத்தில் எங்களுக்குள்ள ஒரு வெற்றிடம் இருந்தது. மலையாளி அசோசியேஷன், தெலுங்கு அசோசியேஷன், சிந்தி அசோசியேஷன், அப்படி பல அமைப்புகள் இருந்தாலும் பல மொழி அவர்களுடைய சமுதாயத்திற்காக அவர்கள் குழு அமைத்து கொண்டாலும் அடிப்படை தமிழர்களுக்காக ஒரு அமைப்பு இல்லாமல் இருந்தது எங்களுக்கு வெற்றிடமாக தோன்றியது. அப்பொழுதுதான் ஒரு 7 குடும்பங்கள் 8 குடும்பங்கள் ஒரு நம்ம கெட் டுகெதர் சொல்வது போல ஒன்று கூடி ஒரு பூங்காவில் அமர்ந்து விவாதித்தோம் இதை பற்றி செய்யலாம் என்று தீர்மானம் எடுத்த உடனே, அப்பொழுதெல்லாம் தட்டச்சு கிடையாது, தமிழ் ஃபாண்ட்டெல்லாம் கம்ப்யூட்டரில் போட முடியாது. அப்போ கைப்பட நாங்கள் எழுதினோம். மெல்போர்ன் தமிழ் வாழ் மக்களுக்கு ஒரு நற்செய்தி என்று ஆரம்பித்து ஒரு சிறிய சிறிய பேனர்களை ரெடி செய்து எல்லா இது இந்தியன் குரோசரி ஷாப்ஸ் எல்லா கடைகளிலும் பல சரக்கு அங்காடிகளில் என்னுடைய அந்த பேனர்களை அங்கு வைத்திருந்து எல்லாரையும் ஒரு நாள் குறிப்பிட்டு அந்த இடத்துல கூட்டினோம். கூட்டிய பிறகு அங்கு ஒரு முடிவெடுத்தோம், தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்க வேண்டும், நமக்குள்ள ஆரம்பிக்க வேண்டும், நமக்கு ஒரு சங்கம் வேண்டும் என்று இந்திய தமிழ்ச்சங்கம், அது ஈழத்தமிழ்ச்சங்கம் என்று அவர்கள் ஈழத்தமிழ் என்று வைத்து கொண்டதால் நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். இருந்தாலும் தமிழ் அந்த அளவு தமிழ் இந்திய தமிழ் என்று பிரித்து காட்ட வேண்டும் என்று சில பேர் சொன்ன பல பரவாயில்ல கருத்து இருந்ததால் இந்திய தமிழ்ச்சங்கம் என்ற பெயரில் ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பித்து ஒரு வெகு சிறப்பாக ஒரு 10 ஆண்டு காலம் சிறப்பாக நடைபெற்றது. பில் பல்வேறு காரணங்களால் பல்வேறு அமைப்புகள் சிதறி அங்கு இங்கு அவர்கள் சொந்த குழுக்களாக மாறிக்கொண்டு
0: சில அமைப்புகள் வந்து இணைந்த வரலாறுகளும் இருக்கின்றது. அதாவது நான் அண்மையில் கேட்ட விடயங்களும் கூட, அதாவது இந்திய தமிழ்ச்சங்கம், இலங்கை தமிழ்ச்சங்கம் அப்படியான பிரிவுகளை விட்டு நாங்கள் எல்லோருமே தமிழர்களாக ஒன்று சேரலாம் என்று சொல்லி கூட,
1: அப்படித்தான் நான் ஒரு கவியரங்கத்தில் அந்த வார்த்தையை எடுத்து உரைத்தேன். கூடுகட்டும் காக்கை சுள்ளி கொண்டு வந்து சேர்ப்பது போல், சுள்ளி என்றால் இந்த விறகு குச்சி,
0: ஆமாம்,
1: கூடுகட்டும் காக்கை சுள்ளி கொண்டு வந்து சேர்த்தது போல் நாடுவிட்ட நம்மை தமிழ் அள்ளி கொண்டு வந்து சேர்த்தது என்று சொல்லியிருந்தேன். அதுபோல தமிழ் தான் நம்மளை இணைக்க வேண்டும், முன்னே வேற எதுவும் தேவையில்லை நமக்கு. தமிழ் மட்டும் பிடிச்சு கொண்டு நம்ம எல்லாம் ஒரு கையாக பிடிச்சி ஒரு கொடியை ஏற்றினால் தமிழ் கொடியாக பறக்கும், தமிழ்களெல்லாம் ஒன்றாக இருப்போம். அதுதான் என்னுடைய கனவும் விருப்பம்.
0: நிச்சயமாக ஐயா, உங்களுடைய விருப்பங்களும் கனவுகளும் நிறைவேறுவதற்கு வாழ்த்துகள். அதாவது உங்களுடன் நாங்கள் இந்த நேர்முகத்தை வந்து தெரிவு செய்யும் பொழுது 45 நிமிடங்கள் என்று சொல்லி ஒரு மட்டுப்படுத்தியிருந்தோம். ஆனால் உங்களுடைய தமிழ் அறிவை காணும் பொழுது அந்த நேரத்தை வந்து மட்டுப்படுத்த முடியாத நிலைமை தான் எங்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்தும் உங்களோடு இணைந்து சேர்ந்து பயணிப்பதற்கு வந்து வாணி குழுமம் எப்பொழுதுமே அன்புடன் காத்திருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் நிகழ்ச்சியை, இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சிகளை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்திருக்கிறது எங்களுடைய இன்டர்வியூவை. ஏனென்றால் அடுத்து வருகின்ற இன்னொரு மனத்தியாலமும் தமிழ் நிகழ்ச்சிகள் காத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஐயா, நீங்கள் வேறு ஏதாவது விடயங்களை எங்களோடு இறுதியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா?
1: ஊக்குவிப்பது எனக்கு என்ன, எல்லோரையும் ஊக்குவிப்பது தான் என்னுடைய ஒரே வேலை, என்னுடைய ஆசையும் கூட. தமிழ் கவிதை எழுதுங்கள், கவிதை நிறைய படியுங்கள். தமிழ் நீங்கள் புத்தகங்கள் கதைகளை படிக்கும் பொழுது ஏற்படும் அந்த ஒரு ஆனந்தத்தை விட பழைய கவிதைகளை அதன் பொருள் தெரிந்து இலக்கண அமைப்பு தெரிந்து படிக்கும் பொழுது ஒரு பேரானந்தம் அடைவீர்கள் என்பதற்கு நான் உறுதியளிக்கிறேன். வேறு எந்த கவிதை பற்றி தொடர்பாக வேறு ஏதாவது என்னுடைய உதவி தேவை என்றாலும் என்னை அணுகும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: நிச்சயமாக ஐயா, அதாவது உங்களுடைய நேரத்தை வளவு நேரமும் எங்களுக்காக ஒதுக்கி இந்த தமிழ் எங்களுடைய தமிழர்களுக்காக சில விடயங்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய நேயர்களுக்காக பல விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சிரமத்தையும் பாராமல் அவ்வளவு தூரத்திலிருந்து வந்து எங்களுடைய நிலையத்தில் எங்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வடிவமைத்து தந்ததற்கு மிக்க மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் இன்னொரு அழகான மாலை பொழுதில் சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்ச்சிகளுக்கு உதவி செய்த நீங்கள் மற்றும் குமார் சின்னத்துறை அவர்கள் எங்களுக்கு தொழில்நுட்ப உதவியை வழங்கி கொண்டிருக்கிறார். அவருடன் சேர்ந்து இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் இனிதே இப்பொழுது நிறைவு செய்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் 88.9 பண்பலையூடாக உங்கள் வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளுடன். இப்பொழுது இந்த நேர்முக நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். நிறைவு செய்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் அரவிந்தன் மற்றும் நான் உங்களின்
1: நன்றி ஐயா.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: நேர்களுக்கு வணக்கம். 88.9 பண்பிளை வரிசையினூடாகவும் இணையத்தில் www.winfm.org.au என்ற இணையத்தினூடாகவும் பானிசையின் வள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிலை நேரம் சரியாக 7 மணி. தொடர்ந்து வருவது லண்டன் பிபிசியின் அனுசரணையில் இன்றைய உலக செய்திகள்.
1: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை மீதான கட்டுப்பாடு குறித்து அதிகரித்து வரும் பதற்றம். இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் இரானிடையே 5வது நாளாக தொடரும் தாக்குதல்கள். கடுமையான ரஷ்ய தாக்குதல்களை அடுத்து யுக்ரைன் பாதுகாப்பு அமைச்சரை பதவியிலிருந்து நீக்கிய அதிபர் ஜெலன்ஸ்கி. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள யுக்ரைனியர்கள். அடிக்கடி நிகழும் கடல் வெப்ப அலை. வெப்பமான கடல் காரணமாக பிரிட்டனின் கடல் பகுதிக்குள் வாழும் மத்திய தரைக்கடல் ஆக்டோபஸ்கள். தற்போது பரிசோதிக்கப்படும் திருப்புமுனை ஏற்படுத்தும் மருத்துவ சிகிச்சை. ஒரே ஒரு ஊசி மூலம் கெட்ட கொழுப்பை குணப்படுத்த வாய்ப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். மத்திய கிழக்கில் மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் தொடர்ந்து 5வது நாளாக ஈரான் மற்றும் அமெரிக்க படைகள் பரஸ்பரம் தாக்குதல் நடத்தின. ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள டஜன் கணக்கான இலக்குகள் மற்றும் ஈரானின் ராணுவ இலக்குகள் மீது மற்றொரு சுற்று தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த முக்கியமான கடல்சார் போக்குவரத்து பாதையின் வழியாக கப்பல்கள் பயணிக்க ஈரான் தடைகளை விதிப்பதை தடுப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் வெடிப்புகள் நடந்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் இந்த தாக்குதல்கள் குறித்து கூடுதல் தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. ஈரானிய உள்கட்டமைப்புகளை தாக்குவதாக அமெரிக்கா அச்சுறுத்தல் விடுத்திருந்த நிலையில் அந்நாடு அவ்வாறு செய்தால் இந்த பிராந்தியத்தின் வர்த்தக பாதைகளை முடக்கப்படும் என்று, முக்கியமான கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. தாக்குதல்கள் நடைபெறும் போதிலும் இரு தரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் அதிகாரப்பூர்வமாக இன்னும் முடிவுக்கு வரவில்லை. சுமார் 1 மாதத்திற்கு முன்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்ட உதவிய பாகிஸ்தான் மீண்டும் பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்ப அமெரிக்காவையும் ஈரானையும் ஊக்குவிப்பதாக தெரிவித்துள்ளது. ஆனால் ஹோர்முஸ் நீரிணையின் மீதான கட்டுப்பாட்டு விவகாரத்தில் இன்னும் தீர்வு காணப்படாத நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாகவே தெரிகிறது.
2: அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இப்போது ஏறக்குறைய முடிவுக்கு வந்துவிட்டது என்றே கருதுகிறேன். ஏனென்றால் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த பெரும்பாலான நிபந்தனைகள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீவிர பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு ஏதுவான ஒரு திட்டத்தை வகுப்பதே அதன் நோக்கமாக இருந்தது. ஆனால் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது மற்றும் கடல்சார் முற்றுகையை நீக்குவது போன்ற பெரும்பாலான நிபந்தனைகள் இப்போது மாற்றியமைக்கப்பட்டுவிட்டன. ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டார். அதில் ஹோர்முஸ் நீரிணை ஈரானின் தேசிய பாதுகாப்புக்கு மிக முக்கியமானது என்ற வாதத்தை அவர் முன்வைத்தார். எனவே அதை பாதுகாப்பதற்கும் அதை தங்கள் வசம் வைத்திருப்பதற்கும் தாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அதனை தங்களின் இருப்புக்கான ஒரு போராட்டம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அவர் தனது வாதத்தை அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே முன்வைத்தார். அதில் ஈரானுக்கு ஓரளவு மேற்பார்வை செய்யும் அதிகாரம் வழங்கும் சில விஷயங்கள் இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். அவை மிகவும் தெளிவற்றதாக இருந்த போதிலும் தங்களால் அந்த நீரிணையை கட்டுப்படுத்த முடியும் என்ற அர்த்தத்திலேயே ஈரானியர்கள் அதை புரிந்து வைத்துள்ளனர். ஆனால் அமெரிக்கர்கள் நிச்சயமாக அதை அவ்வாறு ஏற்றுக்கொள்ளவில்லை.
1: யுக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர் மைக்கோலோ ஃபெட்ரோவை பதவியிலிருந்து நீக்க அதிபர் ஜெலன்ஸ்கி திடீரென எடுத்த முடிவுக்கு எதிராக நாடு முழுவதும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தலைநகர் கியவில் உள்ள ஒரு முக்கிய சதுக்கத்தில் 100க்கணக்கான போராட்டக்காரர்கள் கூடி யுக்ரைன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொடிகளை அசைத்தபடியும் ஃபெட்ரோவை மீண்டும் பதவியில் அமர்த்துங்கள் என்றும் முழக்கமிட்டபடியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த முடிவு அந்நாட்டு ராணுவ வீரர்கள் இடையேயும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 36 வயதான மைக்கேலோ ஃபெட்ரோவை அமைச்சர் பொறுப்பேற்று 6 மாதங்களே ஆன நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான ட்ரோன் தாக்குதல்களை விரிவுபடுத்துவதில் முக்கிய பங்காற்றியவராக கருதப்பட்டார். ஃபெட்ரோ மற்றும் நாட்டின் ஆயுதப்படைகளின் தளபதி ஆகியோருக்கு இடையே பதற்றம் நிலவியதாக யுக்ரைன் அதிபர் தெரிவித்துள்ளார். தாம் இல்லாமல் அவர்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேச முடியாத நிலை இருந்ததாகவும், அவர்களில் ஒருவரை தேர்வு செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது குறித்து தாம் வருத்தம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். கியவ் நகரின் மீது ரஷ்யா மீண்டும் ஒருமுறை வான்படி தாக்குதல்களை தொடுத்த அதே நேரத்தில் யுக்ரைன் அரசாங்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட விரிவான மாற்றங்களின் ஒரு பகுதியாக அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அந்நகரின் மீது நடத்தப்பட்ட பல வெடிப்புகளில் குறைந்தது இருவர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் மேயர் விட்டாலி கிளிச்கோ தெரிவித்துள்ளார். சமீபத்திய வாரங்களில் கியவ் நகரம் தொடர்ந்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறது. யுக்ரைனும் ரஷ்ய இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. கருங்கடல் மற்றும் அசோவ் கடற்பகுதியில் நேற்று இரவு ரஷ்யாவின் 6 எண்ணெய் கப்பல்களை தாக்கியதாக யுக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பிபிசி மானிட்டரிங் பிரிவின் தலைமை ஆய்வாளர் விட்டலி ஷெவ்சென்கோ வழங்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம்.
3: ஃபெடரோவ் மிகவும் திறம்பட செயல்பட்டுள்ளார் என்பதே நமக்கு தெரிந்த ஒன்றாகும். கடந்த சில மாதங்களாக ரஷ்ய படைகளுக்கு எதிராக மிகவும் சிறந்த ஆயுதமாக திகழும் ட்ரோன்களின் பயன்பாடு பெரும்பாலும் இவருடைய யோசனைதான். ஆனால் இப்போது அவர் அப்பதவியில் இருந்து மாற்றப்படுகிறார். இந்த சூழ்நிலையில் யுக்ரைன் விரும்பாத அந்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இருக்குமென்றால் அது அதன் அரசியலிலும் பாதுகாப்பு அமைச்சகத்திலும் ஏற்படும் குழப்பம்தான். அவர் மாற்றப்படுவதற்கு எதிரான நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது கடந்த ஆண்டு அதிபர் ஜெலன்ஸ்கியின் அலுவலகம் ஊழல் தடுப்பு அமைப்புகளின் சார்பு நிலையை கட்டுப்படுத்த முயற்சித்த போது நடந்த ஒரு சம்பவத்தின் நினைவுகளை மீண்டும் கொண்டு வருகிறது. அந்த மக்கள் போராட்டம் பலன் தந்தது. இந்த முறையும் அது பலன் தருமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
1: பிரிட்டன் மற்றும் வேல்ஸ் பகுதிகளை சுற்றியுள்ள கடலில் வலிமையான கடல் வெப்ப அலை உருவாகியுள்ளதாக பிரிட்டனின் தேசிய வானிலை சேவை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரிட்டனில் அசாதாரணமான வெப்ப வானிலை நிலவி வரும் நிலையில் இதன் காரணமாக வெப்பநிலையானது சராசரியை விட 5 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும். இதுகுறித்து பிபிசி செய்தியாளர் ஜஸ்டின் ரவுலர் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
3: பிரிட்டனின் மிகப்பெரிய மீன்பிடி துறைமுகமாக டேவோனில் பிரிக்ஸாம் உள்ளது. இங்கே அரிதான உயிரினங்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. பிரிட்டனின் புதிய வரவாக உள்ள மத்திய தரைக்கடல் ஆக்டோபஸ் இருப்பதை பாருங்கள். இங்கே அரிதாக காணப்படும் வெப்பமான கடல் காரணமாக இப்போது இவை இங்கு பரவலாக இனப்பெருக்கம் செய்து வருகின்றன. இதற்கு முன்பு இது மிகவும் அரிதாகவே காணப்பட்டது. இதற்கான முக்கிய காரணம் நமது கடல்கள் வெப்பமடைந்திருப்பதுதான் என அறிவியலாளர்கள் கருதுகின்றனர். ஒவ்வொரு 10 ஆண்டு காலத்திலும் பிரிட்டனின் கடல் பகுதிகளில் ஆக்டோபஸ் தென்படுவது குறித்த செய்திகள் வந்துள்ளன. ஆனால் இந்த முறை இது வித்தியாசமானது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்.
4: இங்கு விலை குறைவாக உள்ளது, எனவே இது ஒரு நல்ல வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது.
3: நிறைய ஆக்டோபஸ்கள் உள்ளன. ஐரோப்பாவில் இருந்து விமானத்தில் வந்து வாங்குகிறார்கள். மிகப்பெரிய அளவில் திட்டமிடுகிறோம் என்று இவர் கூறுகிறார்.
4: 5 கப்பல் கண்டெய்னர் வேண்டும் என்று ஒரு ஸ்பெயின் நாட்டின் வாடிக்கையாளர் கடந்த வாரம் கேட்டார்.
3: 5 கப்பல் கண்டெய்னர்களா? சில வாரங்களுக்கு முன்பு ஒரே நாளில் பிரிக்ஸாம் சந்தையில் 103 டன் ஆக்டோபஸ்கள் விற்பனை செய்யப்பட்டன. இதன் மதிப்பு 5 லட்சம் பவுண்டுகளாகும். ஆச்சரியமாக இவை மிக வேகமாக இனப்பெருக்கம் செய்யும் உயிரினங்கள். அதேபோல மிக அதிகமாக உணவை உட்கொள்ளும் தன்மையும் கொண்டவை. இவை ஒரே நேரத்தில் 5 லட்சம் வரை முட்டைகளை இடுகின்றன. உண்மையில் இவை வியக்கத்தக்க வகையில் புத்திசாலித்தனமாக வேட்டையாடுபவை என்று இவர் கூறுகிறார். பாருங்கள், இது ஒரு இறாலை பிடித்துள்ளது. ஆக்டோபஸின் வளர்ச்சி அதிகரித்துள்ளதில் இருந்து இறால், நண்டு மற்றும் ஸ்காலப்ஸ்கள் பிடிபடுவது வீழ்ச்சி அடைந்துள்ளது என மீனவர்கள் கூறுகின்றனர். ஏன் இவை இங்கு அதிகமாக உள்ளன? பிளைமூத் மரைன் லெபாரட்டரியின் அறிவியலாளர்கள் நீருக்கடியில் அதிக உயர் தொழில்நுட்ப சென்சிங் கருவியை கீழிறக்கி ஆய்வு செய்கின்றனர். 1 நூற்றாண்டுக்கு மேலாக இந்த கடல் பகுதி கண்காணிக்கப்பட்டுள்ளது. இது எவ்வாறு மாறி வருகிறது என்பது குறித்த அசாதாரணமான விவரங்களை இது ஆராய்ச்சியாளர்களுக்கு வழங்குகிறது.
5: ஆக்டோபஸ் வளர்ச்சி முன்பும் திடீரென்று அதிகரித்திருக்கிறது. அரிதானதாக இருந்தாலும் வெப்பமான கடலாக இருக்கும் போதே இவை நிகழ்ந்துள்ளன. இது சாதாரணமானது இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். இந்த கடல் வெப்ப அலை அடிக்கடியும் நீண்ட காலமும் நீடிப்பதால் ஆக்டோபஸின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளது. ஆண்டுதோறும் படிப்படியாக ஏற்படும் மாற்றத்தையும் அவை வெப்பமடைந்து கொண்டே செல்வதையும் பார்க்கின்றோம்.
3: கடந்த 18 மாதங்களில் பிரிட்டனின் கடல் பகுதியில் எப்போதும் ஏதாவது ஓரிடத்தில் கடல் வெப்பநிலை நிலவுவதாக வானிலை அலுவலகம் கூறியுள்ளது. இந்த வெப்பமான பகுதிகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் அசாதாரணமான இந்த வெப்பம் முழுவதுமாக மறையவில்லை. கடந்த சில மாதங்களில் நமது கடல் பகுதிகள் எவ்வாறு வெப்பமடைந்துள்ளன என்பதை பாருங்கள். ஆண்டின் இக்காலகட்டத்தில் கடலின் குறிப்பிட்ட பகுதியினுடைய சராசரி வெப்பநிலையுடன் ஒப்பிடும்போது நிறம் எவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு கடல் அதிக வெப்பமாக இருக்கின்றது என்று அர்த்தம். பிங்க் நிறம் வழக்கமான வெப்பநிலையை விட 1 முதல் 2 டிகிரி வரை அதிக வெப்பத்தை காட்டுகிறது. அடர் சிவப்பு நிறம் இயல்பான வெப்பநிலையை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிக வெப்பத்தை காட்டுகிறது. கடந்த 1 வார காலமாக வெப்பநிலை சற்று குறைந்திருந்தாலும் இப்போது அது மீண்டும் உயர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
2: இந்த வாரத்தில் இந்த வேறுபாடுகள் தீவிரமடைந்து 4 முதல் 5 டிகிரி வரையிலான மாறுபாடுகளை எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கிறோம். இது தீவிரமான கடல்சார் வெப்ப அலைக்கான நிலைமையை குறிக்கிறது.
3: நம் அனைவரின் மீதும் இது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இரவு நேர வெப்பநிலையை அதிகமாக வைத்திருக்கவும் வெப்பமான வானிலை நீடிக்கவும் காரணமாக அமையலாம். இது குறித்து ஆய்வு கப்பலில் இருக்கும் பேராசிரியர் ஃப்ராஸ்ட் எச்சரிக்கை விடுக்கிறார்.
5: மாறிவரும் சூழலில் புதிய உயிரினங்கள் வருவதை பார்ப்பது உற்சாகம் தரக்கூடியது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், வெப்ப அலைகளை தொடர்ந்து என்ன வரப்போகிறது என்று நம்மால் தீர்மானிக்க முடியாது. நல்ல விஷயங்களை வைத்துக் கொண்டு தேவையற்றதை தவிர்க்கும் வாய்ப்பு நமக்கு இல்லை.
3: ஆக்டோபஸ்கள் மட்டுமல்ல, சில வகை டால்பின் இனங்களும் ப்ளூஃபின் டியூனா மீன்களும் கூட நன்றாக வளர்கின்றன. ஆனாலும் வெப்பத்தின் தாக்கத்தால் ஒரு சூழல் மண்டலமே மாறுகிறது என்பதன் ஆதாரங்கள் தான் இந்த மாற்றங்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த மாற்றங்களால் எவையெல்லாம் அழிந்து போகும் அல்லது விளைவுகள் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது.
1: ஓர் ஊசி வாழ்நாள் முழுவதும் கெட்ட கொழுப்பின் அளவை கணிசமாக குறைக்கக்கூடும் என்று புதிய மருத்துவ பரிசோதனைகள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்களால் கையாள சிரமமாக இருக்கும் ஒரு புரதத்தின் மரபணுவை மாற்றியமைப்பதன் மூலம் இது செயல்படுகிறது. இதன் காரணமாக மக்கள் ஸ்டேட்டின்கள் போன்ற கொழுப்பை குறைக்கும் மருந்துகளை குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். இது குறித்து பிபிசி செய்தியாளர் சோஃபி ஹட்சின்சன் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
2: தற்போது 68 வயதாகும் ஜெனட்டுக்கு ஆபத்தான அளவில் அதிக கொலஸ்ட்ரால் இருந்தது. இதே வயதில் தான் அவருடைய தந்தை பக்கவாதத்தால் உயிரிழந்தார். இந்நிலையில் ஜெனட்டுக்கு VIRV-102 எனப்படும் புதிய மரபணு திருத்த சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் விளைவாக தற்போது அவரது கொலஸ்ட்ரால் அளவு பாதியாக குறைந்துள்ளது.
6: இது என் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியமைத்து விட்டது. நான் ஒரு புதிய மனிதராகவும் இது பலனளித்திருப்பதையும் உண்மையிலேயே உணர்கிறேன். இந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
2: மருத்துவர்கள் முன்னோடி சோதனை என்று விவரிக்கும் இந்த பரிசோதனையில் பங்கேற்கும் 35 நோயாளிகளில் இவரும் ஒருவர். பரம்பரையாக அதிக கொலஸ்ட்ரால் அளவை பெற்றிருந்த அல்லது இளம் வயதிலேயே மாரடைப்பால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை சந்திப்பதற்கான பிரத்யேக அனுமதி பிபிசிக்கு வழங்கப்பட்டது. அனைவரும் தங்களின் வழக்கமான மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டனர். அத்துடன் அவர்களுக்கு ஒரு புதிய மரபணு திருத்த சிகிச்சையும் வழங்கப்பட்டது. நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் இதழில் வெளியிடப்பட்ட இந்த பரிசோதனையின் முடிவுகள் அவர்களின் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு 62% வரை குறைந்திருப்பதையும் ஓராண்டுக்கு பிறகும் அந்த அளவு குறைவாகவே நீடிப்பதையும் காட்டுகின்றன. பிரிட்டனின் மிகப்பெரிய இதய மருத்துவ மையத்தில் பணியாற்றும் பேராசிரியர் ரியாஸ் பட்டேல் இந்த பரிசோதனையில் பங்கேற்றவர்களில் 1/3 ஈடுபடுத்தினார். மிகவும் உற்சாகம் அளிக்கும் விஷயம் என்னவென்றால், மக்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டுமே இந்த சிகிச்சையை பெற வேண்டியிருக்கலாம் என்று அவர் கூறுகிறார்.
7: முதன்முறையாக ஒரே முறை மேற்கொள்ளும் சிகிச்சையை வழங்கும் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். இதன் மூலம் மாரடைப்பு ஏற்படும் ஆபத்து தொடர்பான கொலஸ்ட்ரால் அளவுகள் குறித்து நோயாளிகள் இனி கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் இந்த சிகிச்சையானது அவர்களின் வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்கும் என்று நம்பப்படுகிறது.
2: அப்படியென்றால் இது எப்படி வேலை செய்கிறது? இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் இரத்தத்திலிருந்து கெட்ட கொழுப்பை அகற்றுவதே கல்லீரலின் பணியாகும். ஆனால் PCSK9 எனப்படும் ஒரு புரதம் இந்த செயல்பாட்டில் குறுக்கிட்டு அதை தடுக்கக்கூடும். இந்த புதிய மருந்து அந்த புரதத்தின் மரபணுவை மாற்றியமைத்து செயலிழக்க செய்கிறது. இது கல்லீரல் கெட்ட கொழுப்பை தொடர்ந்து வெளியேற்ற வழிவகுக்கிறது.
8: It is early days for this trial.
2: இந்த சோதனை இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் உள்ளது. எதிர்கால கட்டங்களில் 100,000 அல்லது 1,000,000 பங்கேற்பாளர்கள் இதில் இடம்பெறுவர். இருப்பினும் உலகின் மிக பொதுவான உயிர்கொல்லியான இதய நோயை முதல் முறையாக ஒரு மரபணு திருத்தத்தின் மூலம் தடுக்க முடியும் என்ற சாத்தியக்கூறு இந்த முடிவுகளின் மூலம் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளன. பிரிட்டனில் 80 லட்சம் மக்கள் இதய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு ஸ்டாட்டின் போன்ற கொலஸ்ட்ரால் குறைக்கும் மருந்துகள் தேவைப்படுகின்றன. டேனியல் அவர்களில் ஒருவர்.
9: நெஞ்சுவலி காரணமாக அவர் மருத்துவமனைக்கு அடிக்கடி சென்று வந்தவர். ஆனால் அவர் அந்த சோதனையில் பங்கேற்றதிலிருந்து அவரது கெட்ட கொழுப்பின் அளவு பாதியாக குறைந்துள்ளது.
3: இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. ஸ்டாட்டின் மருந்துகள் வேலை செய்கின்றனவா என்று நான் இனி கவலைப்பட தேவையில்லை. அதோடு ஸ்டாட்டின் மருந்துகளால் பக்க விளைவுகளும் ஏற்படக்கூடும். அந்த வகையில் இது ஆச்சரியமாக உள்ளது.
9: நோயாளிகள் ஸ்டாட்டின் மருந்துகளை உட்கொள்வதை முழுமையாக நிறுத்திவிட முடியுமா என்பதை அறிந்து கொள்ள இன்னும் காலம் எடுக்கும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஏனென்றால் இந்த சோதனைகள் மிக ஆரம்ப நிலையிலேயே உள்ளன. ஆனால் அது சாத்தியமாகும் என்று டேனியல் மற்றும் ஜெனட் நம்புகின்றனர்.
1: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.

0: Missed your favourite Win FM show? The Win FM website now has podcasts available for all programs. Visit winfm.org.au, go to the program page and click the podcast link.
1: வானிசை நேயர்களுக்கு ஐயப்பனின் அன்பு வணக்கங்கள். இன்று ஒரு சிந்தனையில் நாம் பார்க்க இருக்கும் சிந்தனை கைபேசி, அது என்ன கைபேசி அப்படின்னு கேட்கலாம். அதாவது உதாரணத்துக்கு இப்ப கைபேசி நமக்கு எதுக்கு எடுத்தாலும் கைபேசி, அதாவது செல்ல தான் யூஸ் பண்றோம். ஏதாச்சும் பார்க்கறதா இருந்தாலும் சரி, கேட்கறதா இருந்தாலும் சரி, ஒன்று கூகுளில் பார்ப்போம், இல்லாட்டிமனா யூடியூப், இப்படி பல நிகழ்ச்சிகளை கூட நம்ம செல்லில் பார்க்குறோம். அதனால என்னாச்சுன்னா, இப்ப வானொலியை கேட்கறதும் நிறைய பேர் பார்க்கறது ஆர்வம் காட்டுறது இல்லை, அதே போல டிவியில் பார்க்கறது கூட ஆர்வம் குறைஞ்சிட்டு வருது. இது ஏன்னா எப்பொழுதுமே நம்ம வானொலியில் கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஓல்ட் இஸ் கோல்டு இல்லையா, அது இன்னும் எல்லா நாடுகளிலும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அது ஏன்னா ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமாக அதை யூஸ் பண்ணுறாங்க. செல் இருக்கு, அதுக்கு எப்படின்னா நம்மெல்லாம் அந்த காலத்தில் அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைகளுக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, நல்ல நல்ல கதைகளை சொல்லி சோறு ஊட்டுவாங்க, குழந்தைகளுக்கு அது ஆர்வமாக சாப்பிடும். இப்போ என்ன சொல்கிறாங்க, செல்லை காட்டி செல்லை பார்த்துக்கிட்டே அந்த குழந்தைய சாப்பிட்றாப்புல வைக்கிறாங்க. அப்போ என்னாங்கன்னா ஆர்வமாக சாப்பிடுது, அதுக்கு எந்த கதையும் தேவைப்படல, அந்த செல்லை பார்த்துக்கிட்டே ஆர்வமாக சாப்பிடுது. இவங்களும் ஊட்டுறாங்க, இவங்களும் என்ன ஊற்றம் எவ்வளோ ஊற்றம்னு தெரியறதில்ல. அந்த குழந்தைக்கு நமக்கு வயிறு நிறைஞ்சுதா பசிக்குதா பசிக்கலையா அப்படின்னு கூட தெரியாமே சாப்பிட்டுடுது. அதனால குழந்தைகளுக்கு அஜீர்ண கோளாறுகள் வருது. அது மட்டுமா, பெரியவங்க நம்ம மட்டும் என்ன, சாப்பிட்ற நேரத்தில் ஒரு அழைப்பு வருதுன்னு வச்சுங்க, யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா ஒன்று என்ன பண்ணுறோம், செல்லை ஆன் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சிடுறோம். சாப்பிட்டுட்டே இருப்போம், என்ன சாப்பிட்றோம் ஏது சாப்பிட்றோம்னு தெரியாமே மணிக்கணக்கில் உட்காந்து அங்கே சாப்பிட்டுட்ருப்போம். எதை, செல்லை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்ருப்போம். அப்போ அது தெரியாமல் போயிடுது, அதனாலேயும் வயிற்று கோளாறுகள் வருது. அதனால் நம்ம எப்பப்போ எந்த காரியத்தை செய்யணுமோ அப்படி தான் செய்யணும். இந்த தொலைபேசி வந்து நல்ல உபயோகத்துக்கு இருக்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது எப்படின்னா, நேரத்தை வந்து நமக்கு மிச்சப்படுத்தும். ஒரு செய்தியை போய் சொல்கிறதுக்கு டெலகிராம் அடிக்கிறதுக்கும் செல்லில் பேசுகிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. இதை பற்றி ஒரு கவிதை கூட சொல்லுவாங்க, ஒரு கவிதையாக கூட சொல்லலாம். அதாவது எப்படின்னா, தொலைபேசியின் கைப்பிள்ளை தான் கைபேசி, ஆனால் இன்றோ காலத்தை மட்டுமல்ல அது காசையும் அல்லவா வீணாக்குகிறது, நம் எண்ணத்தையும் பாழாக்குகிறது. பல்லு போனால் சொல்லு போச்சு பழமொழி, பல்லு போனால் சொல்லு போச்சு பழைய பழமொழி, இன்றோ செல்லு போனால் நம் செல்கள் எல்லாம் போனது போன்ற ஒரு புதுமொழி. அது மட்டும் இல்லாமல் டச்சு போன் வந்தது, வீட்டின் உறவுகள் கூட டச்சின்றி போனது. பார்த்தீங்களா, டச்சு போன் வந்தது, வீட்டின் உறவுகள் கூட டச்சின்றி போனது. இவங்க ஒரு பையன் அந்த ரூமில் படிச்சுட்டு இருப்பான், அம்மா அந்த ரூமில் இப்போ செல்லை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அப்பா இந்த ரூமில் செல்லை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து போகிறப்ப, அதனால தான் டச்சு போன் வந்தது, உறவுகள் டச்சின்றி போன்றது. டச்சு போன் கொடுக்குற மதிப்பை நம் பிள்ளைகளுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த கவிதை முடியும். இதனால் எப்போவுமே செல்லு எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணணும், தவறு இல்லை. ஒரு அர்ஜென்ட்டுக்காக தான் வச்சாங்க, மெசேஜ் அனுப்புறது, அர்ஜென்ட் மெசேஜ் இருக்கும், அர்ஜென்ட் செய்தி இருக்கும், இல்லை இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுக்கு தான் செல்லை கண்டுபிடிச்சாங்க. நம்ம அதை பல வழியில் யூஸ் பண்ணுறோம், அது நல்லதுக்கு இல்லை. இதனால் சில பேருக்கு இந்த கூகுளை பார்த்தே பழகியிருப்பாங்க, அவங்களுக்கு சுய சிந்தனை சுய அறிவியோடு சொல்கிறது ஜென்ரல் நாலேஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது. உதாரணத்துக்கு வேணும்னா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஒரு பையன், அதாவது பக்கத்து வீட்டு பையன் எங்கள் வீட்டுக்கு வந்தான். அப்பா காலையில் என்னப்பா சாப்பிட்ட அப்படின்னு கேட்டேன். அப்படிங்களா, இருங்க அங்கிள் ஒரே நிமிஷம் அப்படின்னு ஃபோனை டச் பண்ணுறான். ஏன்டா ஃபோன் டச் பண்ணுற அப்படின்னா, கூகுளை பார்த்து நான் காலையில் என்ன சாப்பிட்டேன்னு சொல்கிறேன் அங்கிள் அப்படிங்கிறான். அப்போ நினைவாற்றல் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அதனால் கைபேசியால் நமக்கு நல்லது இருக்குது கெடுதலும் இருக்குங்கிறது தான். உபயோக யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தினா நமக்கு நல்லதே நடக்கும். இதுதான் இன்று ஒரு சிந்தனை.

0: ஊடாகவும் எமது வெள்ளி மாலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலை நேரம் சரியாக 7:24. தொடர்ந்து வரும் தொடர் நிகழ்ச்சி கல்கியின் பொன்னியின் செல்வன். இந்த நிகழ்ச்சியை வானொலிக்கு வடிவமைத்து வழங்குகின்றார் மெல்பர்னிலிருந்து காயத்ரி அவர்கள்.
1: மாலை வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் காயத்ரி. கல்கியோட பொன்னியின் செல்வன் நாவலை படிக்கலாமா?
2: பாகம் 3 அத்தியாயம் 15 காலாமுகர்கள் தொடர்ச்சி. ஆபத்து வரப்போகிறது என்ற வார்த்தை காதில் விழுந்தால் அதை பற்றி அறிந்து கொள்ள விரும்பாதவனை இதுவரை நான் பார்த்ததில்லை. இவ்விதம் காலாமுகர்களில் ஒருவன் கூறிய வார்த்தைகள் வந்தியத்தேவன் மனத்தில் பதிந்திருந்தன. அவனே அந்த ஆவலுக்கு இடம் கொடுத்து விட்டான் அல்லவா? அந்த காலாமுகரின் யுக்தியை இங்கே கையாண்டு பார்க்க வேண்டியதுதான். தாமரை மலரின் வடிவமான தங்க ரதத்தை நோக்கி வந்தியத்தேவன் களைப்படைந்திருந்த தன் குதிரையை வேகமாக செலுத்தினான். மதுராந்தக தேவருடைய பரிவாரங்களில் யாரும் அவ்விதம் ஒருவன் செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆகையால் அவனை யாரும் தடுக்க முன்வருவதற்குள் குதிரை ரதத்தின் சமீபத்தை அடைந்துவிட்டது. அந்த சமயத்தில் வந்தியத்தேவன் குதிரை மீது எழுந்து நின்றான். ரதத்தில் வீற்றிருந்த மதுராந்தகரை உற்று பார்த்தான். பார்த்துவிட்டு, ஓ அபாயம் என்று ஒரு குரலை எழுப்பினான். உடனே தடால் என்று குதிரை மீதிருந்து தரையில் விழுந்து உருண்டான். குதிரை சில அடிதூரம் அப்பால் சென்று நின்றது. இவ்வளவும் சில வினாடி நேரத்தில் நடந்துவிட்டது. மதுராந்தக தேவரின் பரிவாரத்தை சேர்ந்த சிலர் அவனுடைய குதிரை ரதத்தை நோக்கி போவதை கண்டு அவசரமாக கத்தியை உரையிலிருந்து எடுத்தார்கள். சிலர் வேலை எறிவதற்கு குறிபார்த்தார்கள். அதற்குள் அவன் குதிரை மேல் நிற்க முயன்று கீழேயும் விழுந்து விட்டபடியால் அவர்களுடைய கவலை நீங்கியது. பிறகு கீழே விழுந்தவனை பார்த்து எல்லோரும் சிரித்தார்கள். மதுராந்தகரும் சிரித்தார். அதற்குள் ரதம் நின்றுவிட்டிருந்தது. அவர் கையை காட்டி சமிஞ்சை செய்யவே வீரர்கள் இருவர் வந்தியத்தேவன் அருகில் சென்று அவனை தூக்குவதற்கு முயன்றார்கள். அதற்குள் அவனே எழுந்து உட்கார்ந்திருந்தான். வீரர்களுடைய உதவி இல்லாமல் குதித்து எழுந்து நின்றான். தான் விழுந்தது பற்றி சிறிதும் கவனியாதது போல் இளவரசர் மதுராந்தகரையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் வந்தியத்தேவன். அவனை இப்படி அருகில் கொண்டு வாருங்கள் என்றார் இளவரசர். வீரர் இருவரும் வந்தியத்தேவனை கையை பிடித்து அழைத்துச் சென்று ரதத்தின் பக்கத்தில் நிறுத்தினார்கள். இன்னமும் அவனுடைய கண்கள் மதுராந்தகர் முகத்தின் பேரிலேயே இருந்தன. அப்பனே, நீ யார் என்று இளவரசர் கேட்டார். நான் தான் சக்கரவர்த்தி பெருமானே, என்னை தெரியவில்லையா என்றான் வந்தியத்தேவன். என்ன உளறுகிறாய்? அடே, நீங்கள் சற்று விலகி நில்லுங்கள் என்றார் மதுராந்தகர். மற்ற வீரர்களை பார்த்து வீரர்கள் விலகினார்கள். என்னை யார் என்று எண்ணிக்கொண்டாய் என்று மறுபடியும் மதுராந்தகர் கேட்டார். மன்னிக்க வேண்டும் இளவரசே, தவறாக சொல்லிவிட்டேன். தாங்கள் இன்னும் என்று தட்டுத்தடுமாறி பேசினான். இதற்கு முன் எப்பொழுதாவது என்னை நீ பார்த்திருக்கிறாயா?
3: பார்த்திருக்கிறேன். இல்லை, பார்த்ததில்லை.
2: என்னை பார்த்திருக்கிறாயா இல்லையா? உண்மையை சொல். நேற்றிலிருந்து நான் உண்மையை சொல்வதென்று வைத்திருக்கிறேன். அதனால் தான் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை.
3: ஓஹோ, நேற்று முதல் நீ உண்மை பேசுகிறவனா? நல்ல வேடிக்கை என்று மதுராந்தகர் சிரித்தார். அதனால் நிச்சயமாக சொல்ல முடியாமற் போவானேன் என்று மறுபடியும் கேட்டார் மதுராந்தகர்.
2: இந்த காலத்தில் எதைத்தான் நிச்சயமாக சொல்ல முடிகிறது? ஒருவரை போல் இன்னொருவர் இருக்கிறார். ஒரு நாள் மூடு பல்லக்கில் இருந்தவர் இன்னொரு நாள் ரதத்தில் இருக்கிறார்.
3: என்ன சொன்னாய் என்று மதுராந்தகர் சிறிது திடுக்கிட்ட குரலில் வினவினார்.
2: ஒருவரை போல் இன்னொருவர் இருப்பதால் நிச்சயமாய் சொல்ல முடியவில்லை என்றேன்.
3: நான் யாரை போல இருக்கிறேன்?
2: இரண்டு தடவை தங்களை நான் பார்த்திருக்கிறேன். அல்லது தங்களை போன்றவரை பார்த்திருக்கிறேன்.
3: தாங்கள்தானா, அதாவது நான் பார்த்தவர்தானா என்று சந்தேகமாயிருந்தது. அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் சற்று முன்
2: குதிரை மேல் ஏறி நின்று அப்படி உற்று பார்த்தாயா?
3: ஆம் ஐயா.
2: என்ன தெரிந்து கொண்டாய்?
3: தாங்கள் நான் பார்த்தவராகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்று தெரிந்து கொண்டேன்.
2: மதுராந்தகருக்கு கோபம் உண்டாக தொடங்கியதென்பது அவருடைய முகத்திலிருந்தும் குரலின் தொனியிலிருந்தும் தெரிந்தது.
3: நீ சுத்த போக்கிரி உன்னை.
2: இளவரசே, கோபிக்க வேண்டாம். நான் தங்களையோ தங்களை போன்றவரையோ பார்த்தது எங்கே என்று சொல்லுகிறேன். பிறகு தாங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம்.
3: அப்படியானால் சொல், சீக்கிரம்.
2: ஒரு பெரிய கோட்டை, நாலாபுரமும் நெடிய மதில் சுவர். வீராதி வீரர்கள் பலர் அங்கே கூடியிருந்தார்கள். நடுராத்திரி சுவரில் மாட்டிய பெரிய அகல் விளக்கிலிருந்து புகையினால் மங்கிய வெளிச்சத்தில் அவர்கள் ஆத்திரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். சுவர் ஓரமாக ஒரு பல்லக்கு இருந்தது. அந்த வீரர்களின் தலைவரை மற்றவர்கள் ஏதோ கேள்வி மேல் கேள்வியாக கேட்டார்கள். அவருக்கு கோபம் வந்துவிட்டது. வேகமாக எழுந்து போய் பல்லக்கின் அருகில் நின்றார். பல்லக்கை மூடியிருந்த பட்டுத்திரையை விளக்கினார். பல்லக்கின் உள்ளே இருந்து ஒரு சுந்தர புருஷர் வெளியே வந்தார். அவரை பார்த்ததும் அங்கே கூடியிருந்த வீரர்கள் அனைவரும்
3: பா

வாழ்க வாழ்க என்று கோஷித்தார்கள். பட்டத்து இளவரசர் வாழ்க என்றும் சிலர் கூவினார்கள். சக்கரவர்த்திக்கு ஜே என்று கோஷித்ததாகவும் ஞாபகம். ஐயா, அப்போது பல்லக்கிலிருந்து வெளிவந்தவருடைய முகம் தங்கள் முகம் போலத்தான் இருந்தது. ஏதாவது நான் தவறாக சொல்லியிருந்தால் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். நடுவில் குறுக்கிடாமல் இத்தனை நேரம் கேட்டுக்கொண்டிருந்த மதுராந்தக தேவருடைய நெற்றியில் வியர்வை துளிர்க்கலாயிற்று. அவருடைய முகத்தில் பயத்தின் சாயை படர்ந்தது. நேற்று முதல் உண்மையை சொல்கிறவனே, அந்த வீரர்களின் கூட்டத்தில் நீ இருந்தாயா என்று கேட்டார். இல்லை ஐயா, சத்தியமாக இல்லை. பின் எப்படி கூட இருந்து பார்த்தது போல சொல்கிறாய்? நான் கண்ட காட்சி உண்மையாக நடந்ததா அல்லது கனவிலே கண்டதா என்று எனக்கே நிச்சயமாக தெரியவில்லை. இன்னொரு காட்சியையும் கேளுங்கள். இருளடர்ந்த ஒரு நிலவரை, அதில் ஒரு சுரங்கப்பாதை, வளைந்து வளைந்து கீழே இறங்கி மேலே ஏறி போக வேண்டிய பாதை. அதன் வழியாக மூன்று பேர் வந்து கொண்டிருந்தார்கள். முன்னால் ஒருவன் தீவர்த்தி பிடித்துக் கொண்டு போனான். பின்னால் ஒருவன் காவல் புரிந்து கொண்டு வந்தான். நடுவில் ஒரு சுந்தர புருஷர் வடிவத்தில் மன்மதனையொத்த ராஜகுமாரர் வந்து கொண்டிருந்தார். தீவர்த்தியின் வெளிச்சம் அந்த நிலவரையின் மூளை முடுக்குகளில் பரவிய போது அங்கேயெல்லாம் பொன்னும் மணியும் வைடூரியங்களும் ஜொலிப்பது போல தோன்றியது. அது மன்னாதி மன்னர்களின் இரகசிய பொக்கிஷங்களை வைக்கும் நிலவரையாக இருக்கலாம் என்று தோன்றியது. தூண்களில் கோரமான பூத வடிவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. அத்தகைய சுரங்க வழியில் வந்து கொண்டிருந்த மூன்று பேரில் நடுவில் வந்த சுந்தர புருஷரின் முகம் தங்கள் திருமுகம் போல இருந்தது. அது உண்மையா இல்லையா என்பதை தாங்கள் தான் சொல்ல வேண்டும். இளவரசர் மதுராந்தகர் போதும் நிறுத்து என்றார். அவருடைய குரலில் பீதி துணித்தது. வந்தியத்தேவன் சும்மா இருந்தான். நீ நிமித்தக்காரனா? இல்லை ஐயா, அது என் தொழில் இல்லை. ஆனால் நடந்ததையும் சொல்லுவேன், இனிமேல் நடக்கப் போவதையும் சொல்லுவேன். மதுராந்தகர் சிறிது யோசித்துவிட்டு, குதிரை மேல் நின்றபோது ஏதோ கத்தினாயே, அது என்ன என்று கேட்டார். அபாயம் என்று கத்தினேன். யாருக்கு அபாயம்? தங்களுக்குத்தான். என்ன அபாயம்? பல அபாயங்கள் தங்களை சூழ்ந்திருக்கின்றன. அதுபோலவே பெரும் பதவிகளும் காத்திருக்கின்றன. அவற்றை குறித்து சாவகாசமாக சொல்ல வேண்டும். என்னுடைய கத்தியை கூடத்தான் தங்கள் வீரர்கள் பிடுங்கிக் கொண்டு விட்டார்களே. தங்களுடன் என்னை கோட்டைக்குள் அழைத்துக் கொண்டு போனால்? ஆகட்டும், என்னுடன் வா, சாவகாசமாக பேசிக் கொள்ளலாம். மதுராந்தகத்தேவர் தம்முடன் வந்த வீரர்களின் தலைவனை கை காட்டி அருகில் அழைத்தார். வந்தியத்தேவனை சுட்டிக்காட்டி அவனை அவர்களுடன் கோட்டைக்குள் அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். அந்த கட்டளை அவ்வீரர் தலைவனுக்கு அவ்வளவு உற்சாகம் அளிக்கவில்லை. ஆயினும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வந்தியத்தேவனையும் தன்னுடன் அழைத்துச் சென்றான். சற்று நேரத்துக்கெல்லாம் பழையாறை கோட்டை கதவு திறந்தது. மதுராந்தகத்தேவரும் அவருடைய பரிவாரங்களும் வந்தியத்தேவனும் கோட்டைக்குள் பிரவேசித்தார்கள். நன்றி நேயர்களே. அடுத்த அத்தியாயம் அடுத்த வெள்ளி மாலை. மறக்காமல் இணைந்திருங்கள் வாணிசை எஃப்எம்எல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானிசை வானொலியின் வெள்ளிமாலை தமிழ் ஒளிபரப்புகளை. எமது ஒளிபரப்புகளை நேர்கள் 88.9 பண்பலை வரிசையின் ஊடாகவும் மற்றும் www.winfm.org.au எனும் இணையதளத்தின் ஊடாகவும் கேட்டு மகிழலாம். இவ்வார நிகழ்ச்சியில் அடுத்து இன்னிசை வேந்தர்கள் சங்கர் கணேஷ் இரட்டையர்களின் இசை பயணம் தொடர் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 34வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியின் ஆரம்பமே ஒரு அட்டகாசமான பாட்டு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1984 ஒரு கலக்கு கலக்கே பாடல்.
1: நீ முன்னாலே போனானா பின்னாலே வாரே.
0: பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாங்க மாப்பிள்ளை வாங்க.
1: கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள நாக்கிதி வந்த புள்ள கண்ணம்மா.
0: வாங்க மாப்பிள்ளை வாங்க சிவசங்கர் தேவிஸ்ரீ நடித்த படம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 84 ஆண்டு வெளியான இந்த படத்தின் வசனம் டைரக்ஷன் சிவசங்கர். இந்த பாடலை பாடியவர் டி கே எஸ் நடராஜன்.
1: அருகையில குளிச்சாலும் அடங்காது அத்தானின் உடம்பு சூடு கண்ணம்.
0: சங்கர் கணேஷ் இசையில் பட்டையை கிளப்பிய பாடல் இது. ஆக்சுவலா இந்த பாட்டு வந்து திரு டி ஆர் பாப்பா அவர்கள் வேற ஒரு படத்துக்கு போட்ட ஒரு மிட்டு. அந்த மிட்டை வந்து இந்த படத்துல எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு அந்த பீரியட்ல ஒரு பேச்சு இருந்தது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 84 வெளியான திரைப்படம் மெட்ராஸ் வாத்தியார். விஜயகாந்த் சசிகலா நடித்த இந்த படத்தில் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய பாடல்.
2: விழிகளே கனிகளே சிறுநாள்.
0: இந்த பாடலை பாடியவர் ஜெயச்சந்திரன்.
2: சிறுநாள் இதுதான் இளமையின் நிறைகுடம் இணைந்தது இருமனம்.
0: ஜெயச்சந்திரனோடு இந்த பாடலை இணைந்து பாடியவர் லதா கண்ணன்.
2: விழிகளே கனிகளே சிறுநாள்.
0: 19/7/1984 ஆண்டு வெளியான திரைப்படம் சாந்தி முகூர்த்தம். மோகன் ஊர்வசி நடித்த படம். டைரக்ஷன் ஸ்ரீபிரியா. ஸ்ரீபிரியாவோட சொந்த படம் அப்படின்னாலே அல சங்கர் கணேஷோட முத்திரை ரொம்ப தனியா தெரியும். இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் ரொம்ப தனி.

0: சாந்தி முகூர்த்தம் படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிய பாடல். மழை பாடல்களில் இது ஒரு தனி ரகம். நடிகர் மோகனுக்கு குரல் கொடுத்து வந்த திரு எஸ் என் சுரேந்தர் இந்த பாடலை பாடியிருப்பார். சங்கர் கணேஷ் இசையில் ஒரு ஹிட் சாங். மோகன் நடிக்கும் படம், மைக்கேல் பாடும் பாடல் இல்லாமலா? மௌனமே மௌனமே பாடல் படத்தில் இரண்டு முறை வரும். இது ஹாப்பி வெர்ஷன்.
1: பாடகன் மேடையில் பௌர்ணமி போல் நீ வா.
0: சாந்தி முகூர்த்தம் படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிய டூயட். ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் குரல்களில் உருவான பாடல்.
2: மங்கை இட தங்க சிமி சிந்தும் ஒலி சங்க தமிழ் பூமாரி பொழிகின்.
0: சங்கர் கணேஷின் இனிமையான மெட்டில் உருவான பாடல்.
2: பொல்லாத நாணம் போ என்றது.
0: 1984 ஆண்டு ஹிட் சாங் லிஸ்டில் இந்த பட பாடல்களும் உண்டு. சில படங்கள் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, ஆனால் அந்த படத்தோட பாடல்களை நம்ம கேட்டிருப்போம். அப்படி ஒரு படம் தான் கல்யாண கனவுகள். 3/8/1984 வெளியான படம். ராஜேஷ் விஜயசாந்தி நடித்த படம். இதில் இடம்பெற்ற ஒரு பாடல்.
3: அணையாத கோயில் தீபமே,
0: அணையாத கோவில் தீபமே வா வா என்று எஸ்பிபி மிக அழகாக பாடியிருப்பார்.
3: அழியாத பாடல் பாடவா.
0: 1984 காலகட்டத்தில் தினமும் வானொலியில் ஒலித்த பாடல் இது.
3: நிலா ஒன்று தோன்றும் காலம், விழா ஒன்று காணும் நேரம்.
0: கிளிப்பிள்ளை என்ற பெயரில் 1983 ஆண்டு சென்சர் ஆகி கல்யாண கனவுகள் என்று பெயர் மாற்றப்பட்ட படம் இது. சங்கர் கணேஷ் எஸ்பிபி கூட்டணியில் ஒரு ஹிட் சாங்.
3: கோயில் தீபமே வா வா அழியாத பாட.
0: 9/6/1984 அன்று வெளியான திரைப்படம் நினைவுகள். ஸ்ரீபிரியா, சரத்பாபு, கார்த்திக், ராதா நடித்த இந்த படத்தில் கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல் ஓடை தண்ணீரில் மீனாட.
4: தண்ணீரில் மீனாட ஊதா பூவோடு தேனாட.
0: கே ஜே ஜெயஸ்தாஸ் இந்த பாடலை பாடியிருப்பார்.
5: கண்ணில் கஸ்தூரி மானாட வந்தேன் உன்னோடு நானாட.
0: ஜெயஸ்தாஸோடு இணைந்து பாடியவர் வாணி ஜெயராம்.
6: தண்ணீரில் மீனாட ஊதா பூவோடு தேனாட கண்ணில் கஸ்தூரி மானாட.
0: சங்கர் கணேஷ் இசையில் அமைந்த ஒரு மெலடி சாங். நினைவுகள் படத்தில் கார்த்திக் ராதா ஜோடிக்கு ஒரு அருமையான டுயட்டை கொடுத்திருப்பார்கள் சங்கர் கணேஷ். நான் காதல் லீலை கண்ணன்.
7: நான் காதல் லீலை கண்ணன் ஒரு கண்ணம் வைக்கும் கள்வன் பாரிஜாத பூவை.
0: புலவர் புலமை பித்தன் எழுதிய பாடல் இது.
7: பாரிஜாத பூவை கண் பார்க்க பார்க்க போதை.
0: எஸ்பிபி வாணி ஜெயராம் இணைந்து பாடிய பாடல் இது. நினைவுகள் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் கோவில் தெய்வம் நீ தென்றல் நீ.
8: கோயில் தெய்வம் நீ தென்றல் நீ பாசம் பொங்கும் ரூபம்.
0: இந்த பாடலை பி சுசிலா பாடியிருப்பார்.
8: பாசம் பொங்கும் ரூபம் பார்வை மஞ்சள் தீபம்.
0: கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல் இது. இந்த பாடலின் சரணங்களுக்கு சங்கர் கணேஷ் அமைத்த மெட்டு மிக இனிமையாக இருக்கும். சுசிலாவின் குரலில் ஒலித்த இந்த பாடல் மிக இனிமை. பாடலின் இறுதியில் எஸ்பிபி இணைவார். சங்கர் கணேஷ் இசையில் உருவான ஒரு அருமையான பாடல்.
9: காவியம் பாடிடும் ஓவியம் பாசம் பொங்கும்.
0: இந்த பதிவில் சங்கர் கணேஷ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இதன் தொடர்ச்சி நாளை பதிவில். நன்றி.

நீங்கள் இதுவரை கேட்டது இன்னிசை வேந்தர்கள் இரட்டையர்கள் சங்கர் கணேஷ் அவர்களின் இசை பயணம் தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியாக்கம் கணேஷ் ராமசாமி.

வானிசை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் தான் உங்கள் நிஷா பேசுகிறேன். இது மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் UNFM சமூக வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. முதலில் 29 திரைப்படத்திலிருந்து ஷான் ரோல்டன் இசையில் சீலே சீலே பாடலை கேட்டு மகிழலாம். இந்த பாட்டிற்கு உமாதேவி வரிகளை எழுதி ஷான் ரோல்டன் மற்றும் சின்மை பாடியுள்ளார்கள்.

நேயர்கள் இணைந்திருப்பது வானிசியன் வெள்ளிமாலை நிகழ்ச்சிகள். இந்நிகழ்ச்சிகளை 88.9 FM-லும் winfm.org.au என்ற இணையதளத்திலும் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை கேட்டு மகிழலாம். இன்று நான் உங்களிடம் ஒரு குட்டி கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதையின் தலைப்பு உன்னை நீயே கவனி. ஒரு மன்னரின் ரதம் இமயமலை நோக்கி சென்று கொண்டிருந்தது. வாழ்வை வரத்த அவருக்கு தற்கொலை எண்ணம் அதிகரித்தது. வழியில் ஒரு மனிதன் மரத்தடியில் தியானத்தில் இருந்தார். எளிமையான அவரது முகம் தாமரை போல மலர்ந்திருந்தது கண்டதும் அவர் ரதத்தை நிறுத்தினார். கண்களை திறந்த அந்த மனிதர் என்ன வேண்டும் என கேட்டார். காசியின் மன்னர் நான். செல்வம் எல்லாம் இருந்தும் ஏதும் இல்லாதது போல மனம் வாடுகிறேன். எளிமையாக இருந்தாலும் உங்களின் பிரகாசமான முகம் என்னை ஈர்க்கிறது. சாக முடிவெடுத்த நிலையிலும் உங்களிடம் சற்று நேரம் பேச தோன்றுகிறது. அதனால் நின்றுவிட்டேன் என்றார் மன்னர். மன்னரின் பேச்சை கேட்டாலும் அந்த மனிதரின் பார்வை முழுவதும் மன்னரின் கால்களை நோக்கியிருந்தது. மன்னருக்கு சிறுவயது முதல் கால்களை ஆட்டும் பழக்கம் உண்டு. அந்த மனிதர் தனது கால்களையே பார்க்கிறார் என்பதை அறிந்ததும் சட்டென அசைப்பதை நிறுத்தினார். மன்னா, எவ்வளவு காலமாக இந்த பழக்கம் உள்ளது என கேட்டார் அவர். நினைவு தெரிந்த நாள் முதல் என்றார். இப்போது ஏன் நிறுத்திவிட்டாய் என்று கேட்டார் அவர். நீங்கள் என் கால்களையே உற்று கவனித்தீர்கள் என்றார். பார்த்தாயா, மற்றவர் உன்னை கவனிக்க வேண்டும் என கருதுகிறாய். பிறரை சார்ந்தே வாழ ஆசைப்படுகிறாய். உலகத்தை பற்றி கவலைப்படாதே. உன் கால்களை நான் கவனித்ததால் நீண்ட நாள் பழக்கத்தை கூட நிறுத்திவிட்டேன் என்கிறாய். இனி உன்னை நீயே கவனிக்க தொடங்கு. எதையெல்லாம் நிறுத்த வேண்டும் என்பது தெரிய வரும் என்றார். மன்னரின் மனதில் ஒளி கீச்சு படர்ந்தது. பணிவோடு, தாங்கள் யார் என்று கேட்டார். புத்தர் என்றார். அந்த மனிதர் காலில் விழுந்து வணங்கினார். தன்னை தானே கவனிப்பது வாழும் கலை என்பதை அறிந்ததும் மன்னரின் ரதம் அரண்மனை நோக்கி திரும்பியது. இத்துடன் இந்த கதை முடிந்துவிட்டது. இப்போது கவின் திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழா இசையில் ஆக்சிஜன் பாடலை கேட்டு மகிழலாம். இந்த பாட்டிற்கு கபிலன் வைரமுத்து வரிகளை எழுதி ஹிப்ஹாப் தமிழா மற்றும் சுதர்ஷன் அசோக் பாடியுள்ளார்கள். அடுத்த முறை உங்களிடம் வேறொரு சுவாரஸ்யமான கதையை கூறுகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிஷா. நன்றி, வணக்கம்.